0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, அஸ்வினா மாதம் 11 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 16 தேதி, 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 நாள், சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

கல்வி இல்லாதவனின் அறிவு சில சமயம் சிறப்புடையதாக தோன்றினாலும் அறிவுடையவர்கள் அதை உண்மை அறிவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறள் எண் 404 அதிகாரம் கல்லாமை. சில சமயம் சிறப்புடையதாக தோன்றினாலும் அறிவுடையவர்கள் அதை உண்மை அறிவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறள் எண் 404 அதிகாரம் கல்லாமை.

வாழ்க்கைக்கு அப்பாலும் வாழ்க்கை நிறைவு பகுதி. உறுப்பு தானம் குறித்து ரோட்ரியன் மற்றும் சமூக சேவையாளரான திரு லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதம். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நடிகர் ஏவிஎம் ராஜன் அவர்களின் திரைப்பட பாடல்களாக விளம்பர காத்திருக்கிறது. 10 மணிக்கு தேசிய இசை மஞ்சரி டெல்லி அஞ்சலாக NPM ரஃபீக் கான் அவர்களின் வயலின் கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இவையாவும் இன்று நமது வானொலியில் விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 6:03. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில்.
2: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: சேவை செய்திகள்: உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமேல் நீ சொல்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில். இன்னும் சில நடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.
4: This is Akashvani, the news read by Renu Kataria. India has called for WTO compliant approach to correcting global trade distortions at the concluding day of G20 trade ministers meeting in Milwaukee, US. Speaking on structural excess capacity and production, Commerce and Industry Minister Piyush Goyal said, India shares the concerns of many members that trade distorting support in some economies can lead to dumping and predatory pricing. He said such concerns are addressed through WTO consistent measures, including anti-dumping and countervailing duties based on evidence and subject to judicial review. He emphasized that industrial capacity in itself is not the issue, while distortion can arise where geographical concentration of production is driven by hidden subsidies and support. The group of seven G7 nations have agreed to release 100 million barrels of oil over 4 months in an effort to ease soaring fuel prices, with a substantial release of diesel planned in the first 20 days. The decision came as diesel prices in the United States climbed to record levels, adding pressure on President Donald Trump and his administration ahead of November's midterm elections. Mr. Trump said that European countries had agreed to release large quantities of diesel from their stocks and that the process would begin immediately. The announcement followed an overnight conversation between Trump and French President Emmanuel Macron. Union Finance Minister Nirmala Sitharaman has said the Global Horticulture Hub will strengthen the horticulture sector and create better opportunities for farmers in the Rayalaseema region of Andhra Pradesh. Ms. Sitharaman laid the foundation stone for the Rayalaseema Global Horticulture Hub project and the Indian School of Agriculture at Madanapalle in Annamaya district yesterday. Science and Technology Minister Dr. Jitendra Singh has said that robotics is set to become an important tool across medical specialties covering diagnostics, treatment and therapy. Addressing the International Conference of the Society of Robotic Surgery, he said that robotics, artificial intelligence and nanoscience will create an ecosystem for precision and personalized healthcare. Mr. Singh said that the future could see the emergence of robotic medicine, robotic endocrinology technology and robotics.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட

0: cardiology, just as AI is finding applications across different medical specialties. Union Minister for Port, Shipping and Waterways, Sarbanand Sonowal, has called on the Shipping Corporation of India, SCI, to play a leading role in making India self-reliant and globally competitive in shipbuilding and maritime capacity. Addressing a ceremony to mark SCI's 65 years of operations yesterday, Mr. Sonowal highlighted SCI's role in safeguarding India's energy and trade security, particularly during the recent Strait of Hormuz crisis. He said a stronger national fleet is central to India's ambition to becoming a leading shipbuilding and ship-owning nation by 2047 under Maritime Amrit Kal Vision 2047. Founded in 1961 with 19 vessels, SCI now operates 58 vessels with a total capacity of 5.26 million deadweight tons. The second edition of the biannual Naval Commanders Conference 2026 concluded in New Delhi after 3 days deliberations on operational preparedness and logistics against the backdrop of the evolving global security environment, rapid advances in technology, including the absorption of AI. The conference, held from September 29 to October 1, will also focus on the evolving global security environment and the growing role of artificial intelligence and autonomous and uncrewed systems. The gold rush continued for India at the Asian Games in Aichi, Nagoya, Japan, as Indian athletes delivered a stellar performance on day 13, clinching 6 gold medals in hockey, boxing, wrestling and archery in a spectacular display of skill, determination and sporting excellence. Indian women's hockey team clinched the gold medal, defeating China 1-0 in the closely fought final. With these impressive performances, India has climbed to 5th position in the overall medal standings. The country's medal tally has risen to 76, including 16 gold, 25 silver and 35 bronze medals. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have congratulated medal winners. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: சைவ சமய திருமுறைகள் 12 10 திருமுறையாக வைத்து எண்ணப்படும் நூல் திருமந்திரம். இந்நூலை இயற்றியவர் திருமூலர். இந்த நூல் சாத்திரத்திற்கு சாத்திரமாகவும் தோத்திரத்திற்கு தோத்திரமாகவும் வைத்து எண்ணப்படுகிறது. இந்நூலில் உள்ள பகுதிகள் தந்திரங்களாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நூலில் பக்தி, தத்துவம், யோகம், ஞானம் என விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஒரு மனிதன் செய்கிற செயல்தான் அவனது நடத்தையை தீர்மானிக்கும் காரணி. நடத்தையே மனித வாழ்க்கையின் மைய புள்ளியாகிறது. சிவசிவ என்கிற தீவினையாளர், அதாவது சி என்று சொல்லக்கூடிய அக்ஷரம், அதாவது அழிவற்றது என்று பொருள்படும் எழுத்து மௌன நிலையாகிய மௌன நிலையை குறித்து நின்றது. மௌனம் கலகநாஸ்தி என்பர், அதாவது இதனை மேட்டர் அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்பர், அதாவது நிலையாற்றலை குறித்து நின்றது. ஆற்றல், அதாவது சக்தி தேக்கி வைக்கப்பட்டு என்ன பயன், அதனை செயல்படுத்த வேண்டாமா, அதுதான் கீனெடிக் எனர்ஜி, அதாவது செயலாற்றல். இதனை வா என்ற எழுத்து குறிப்பிடுகிறது. நல்ல எண்ணங்களை சேமித்து ஆற்றலை தமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுத்துவதையே சிவ சிவ என்ற சொற்றொடர் குறிப்பிடுகிறது. முதல் சிவ தமக்கும் இரண்டாவது சிவ சமுதாயத்திற்கும் பயன் தர வேண்டி குறிப்பிடுகின்றார். அவ்வாறு பயன் விளையும் போது தீயவை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது என்கிறார். ஐடியல் பிரெயின் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்பர், அதாவது நல்ல எண்ண நற்செயல் செய்ய முற்படாத

0: போது அங்கு தீயெண்ணம் தீய செயல் குடிகொண்டு விடும். நல்லெண்ண நற்செயல்களுக்கு கடும் முயற்சி தேவை, தீயவைகளுக்கு தேவையில்லை, அவை தானாக வந்துவிடும். எதனைப் போல என்றால் நெல் விளையத்தான் அதிகம் பாடுபட வேண்டும். புல் அதாவது களை தானாக முளைத்து வந்துவிடும் அல்லவா? அன்பு காட்டவில்லையேல் வம்பு தானாக வந்துவிடும் என்பர். சிவ என்பது ஏதோ ஒரு சமயம் சார்ந்த பொருளாக மட்டும் அல்லாமல் அதனுள் புதுமையான அறிவுக்கு உகந்த கருத்தை ஆன்மீகத்தின் மூலம் திருமூலர் வெளிப்படுத்துகின்றார். ஆன்மீகம் என்றாலே கடவுள் நம்பிக்கை என்பது பொருள் அல்ல. ஆன்மாவை அறிதல் அதாவது தன்னை அறிதல் என்பது அதன் உட்பொருள். தன்னை அறிவது அறிவாம், பின்னை அறிவது பேய் அறிவாமே என்கிறார் திருமூலர். அதாவது தன்னை தியானத்தின் மூலம் ஒருமுகப்படுத்தி அறியும் போது அறிவு குவிக்கப்பட்டு கூர்மையாக்கப்படுகிறது. பின்னை அறிவது என்பது பயனற்ற வார்த்தைகளை பேசுவதும் தீயவர்களை பற்றி சிந்திப்பதும் தான். அடுத்தது மானுடர் ஆக்கை சிவலிங்கம் என்று திருமூலர் கூறுகிறார். அதாவது கடவுள் என்ற பெயரால் சிலைகளுக்கு பால் நெய் தயிர் முதலான உணவுப் பொருள்களை ஊற்றி வீணாக்குவதற்கு பதில் அவற்றை மனிதர்களுக்கு உண்ண கொடுங்கள், அதுதான் உண்மையான அறிவியல் கலந்த ஆன்மீக பக்தி. மாறாக அவைகள் அனைத்தும் கலந்து சேராகி சீர்கேட்டினை பக்தி மூலம் செய்யாதே என்று கண்டிக்கிறார் திருமூலர். தமது திருமந்திரத்தில் பக்தி மூலம் உண்மையான அறிவியல் பொதிந்த ஞானத்தை நமக்கு வகுத்து கொடுத்து நாம் சிந்திக்காமல் இருக்கலாமா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 6:15:17 நேரில் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ கட்ஸில். இனி கேட்கலாம் பக்திமலம் கமலம் பக்தி மாலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Yeah.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை கேட்கலாம் பக்தி மாலை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் சரியாக 6:35:22 இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய எல்லை 1669 கிலோ கெட்ஸில். நேயர்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. நேயர்களே, இன்று பராபவ வருடம், புரட்டாசி மாதம் 16 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
3: தேனி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர் அதிகம் வாழும் குடியிருப்புகள் வாரியாக வாழ்வாதார திட்டங்கள் செயல்படுத்தப்படும். தொடர்புடைய துறைகள் மூலம் விழிப்புணர்வு மற்றும் திட்டங்கள் பரப்புதல் தொடர்பான முகாம்கள் வரும் 28/9/2026 முதல் 29/10/2026 வரை காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளில் நடைபெறும். இதில் 6/10/2026 அன்று அகமலையில் மருதனூர், சொக்கநலை, அலங்கரம், கரும்பாறை, குறவன்குழி ஆகிய இடங்களில் மெயின் ரோட்டில் உள்ள கண்ணங்கரை பழங்குடியினர் உண்டு உறைவிடப்பள்ளி அருகில் நடைபெறவுள்ளது. 7/10/2026 அன்று ஏத்தக்கோயில் சமுதாய கூடத்திலும், 8/10/2026 அன்று அமைச்சியாபுரம் மற்றும் அரமனைப்புதூரில் கிராம அறிவுசார் மையம் கோட்டைப்பட்டியிலும் நடைபெறுகிறது. 9/10/2026 அன்று ராஜாக்கால்பட்டி அழகாபுரியில் கலையரங்கத்தில் நடைபெற உள்ளது. 12/10/2026 அன்று அம்பாசமுத்திரத்தில் உள்ள உமா அலுவலகத்திலும், 13/10/2026 அன்று உப்பார்பட்டியில் உள்ள சமுதாய கூடத்திலும், 15/10/2026 அன்று கோட்டூர் சமுதாய கூடத்திலும், 16/10/2026 அன்று சில்வார்பட்டி சமத்துவபுரம் சமுதாய கூடத்திலும், சருத்துப்பட்டி இந்திரா நகர் சமுதாய கூடத்திலும் நடைபெற உள்ளது. 22/10/2026 அன்று சரத்துப்பட்டி இந்திரா நகர் சமுதாய கூடம் மற்றும் சிலுக்குவார்பட்டி சமுதாய கூடத்திலும், 23/10/2026 அன்று எண்டப்புலி மற்றும் நேரு நகர் சமுதாய

0: சமுதாய கூடத்திலும், 26/10/2026 அன்று காமாட்சிபுரம் சமுதாய கூடத்திலும், 27/10/2026 அன்று பொட்டிபுரம் டி புதுக்கோட்டை சமுதாய கூடத்திலும், 28/10/2026 அன்று கடமலைக்குண்டு கரடிப்பட்டி, முத்தாளம்பாறை தாளையூத்து, மேகமலை நொச்சி ஓடை ஆகியவை மகளிர் சேவை கட்டிடத்தில் நடைபெறும். 29/10/2026 அன்று கண்டமனூர் மகளிர் சேவை கட்டிடத்திலும் நடைபெற உள்ளது. முகாம்கள் இரு தினங்களுக்கு முன்னதாகவே முகாம் தொடர்பாக அறிவிப்புகள் செய்யப்படும். இவ்வாறு தேனி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் விவசாயிகள் கவனத்திற்கு, நேரடி நெல் விதைப்பு மேற்கொள்ளும் பொழுது இயந்திரத்தின் மூலம் வரிசை விதைப்பு செய்யவும். இதனால் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுவதுடன் தேவையான காற்றோட்டம், சூரிய ஒளி, சத்துக்கள் பயிர்களுக்கு எளிதாக கிடைக்கும். மேலும் விதைகள் சீரான இடைவெளியில் வரிசையாக விதைக்கப்படுவதால் உரமிடுதல், களையெடுத்தல் எளிதாகும். விவசாயிகளின் செலவு குறைக்கப்படும், அதிக மகசூல் பெற முடியும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். திரவ வடிவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது ஏக்கருக்கு 200 மில்லி அசோஸ்பைர் இளம், 200 மில்லி பாஸ்போ பாக்டீரியா, 200 மில்லி திரவ பொட்டாஸ், ஜிங்க் சாலுபுளேசிங் பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை போதிய அளவு மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து நிலத்தில் ஈரம் இருக்கும்போது தூவ வேண்டும். இவ்வாறு இடுவதால் அசோஸ்பைர் இளம் காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்யும். பாஸ்போ பாக்டீரியா மண்ணில் கிட்டாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்யும். திரவ பொட்டாஸ் உரம் சாம்பல் சத்தையும், ஜிங்க் சாலுபுளேசிங் பாக்டீரியா துத்தனாக நுண்ணூட்ட சத்தையும் பயிர்களுக்கு கொடுக்கும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். வழக்கமாக துத்தநாக சத்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் நெல் விதைப்பு செய்த 2 முதல் 4 வாரங்களில் இளம் இலைகளில் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் மற்றும் கோடுகள் தோன்றி செடிகள் குட்டையாக வளர்ச்சியின்றி காணப்படும். இதனை சரி செய்வதற்கு ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட் நெல் விதைப்பின் போது அடிவுரமாக இடலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். மானாவாரி நேரடி விதைப்பு செய்யும் நெல் வயல்களில் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டை நீக்குவதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ நெல் நுண்ணூட்ட கலவையை நன்கு மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து நெல் விதைப்பின் போது அடிவுரமாக நிலத்தில் சீராக தூவ வேண்டும். இதனால் வேர் மற்றும் பயிர் வளர்ச்சியை மேம்படுத்த முடியும். தூர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் பூ மற்றும் கதிர் அதிகமாக உருவாக்கவும் நெல் மணியின் தரத்தை மேம்படுத்தவும் சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்தும் பயிர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள்.
1: நம்ம வந்து அந்த சீடர் மூலமா அந்த மிஷின் ஒன்று இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் வந்து இருக்கும். வரிசைக்கு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் அளவும் இருக்கும், 25 சென்டிமீட்டர் அளவும் இருக்கும். இப்ப நம்ம கலை மேலாண்மை வந்து இயந்திரம் கோண வீடு பயன்படுத்த போறோம்னா 25 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், இல்ல நம்ம வந்து கலைக்கொல்லியும் கை கலையும் தான் பண்ண போறோம்னா 20 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஏத்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல செடிக்கு செடி வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும், 20 சென்டிமீட்டர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை பயன்படுத்த போறோம் அப்படின்னா நாம 16 மணி நேரம் ஊற வச்ச விதைகளே வந்து போதுமானது. நம்ம விதைகளை ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உயிர் பூஞ்சான கொல்லிகள் ட்ரைகோட்டர்மா விரிடி அப்படி இல்லைன்னா பேசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 20 கிராம் அந்த அளவில் வந்து கலந்து ஸோ நம்ம அதுக்கப்புறம் விதைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்களை வந்து.
0: இப்போ நம்ம வந்து கோணிப்பையில் கட்டி ஒரு இருட்டறையில் வைக்கணும்னு சொன்னீங்க சார், அது ஏன் இருட்டறையில் வைக்கணும்?
1: அப்போ வந்து நம்மளுக்கு உள்ள சத்துக்கள், அதாவது நம்ம விதை முளைப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மற்ற இதுகள் மட்டும் போதாது, உள்ள அந்த ஹார்மோன்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு வாசலில் வந்து தண்ணி தொளிச்சிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு செடி முளைக்கும் அப்படின்னா முளைக்காது. ஆனால் இதே இது ஒரு சின்ன மழை 2 மழை பெஞ்சோன்னா, இப்போ கோடையில் 3 நாள் மழை பெஞ்சு எல்லா பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா களைச்செடிகள் நிறைய முளைச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ விதை வந்து முளைப்பதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த டெம்பரேச்சர், குறிப்பிட்ட அளவு வந்து லைட் வந்து தேவைப்படும். லைட்னா ரொம்ப லைட் இல்லை, அந்த வெளிச்சத்தோட அளவு. ஸோ இப்போ நம்ம இருட்டறையில் வைக்கும்போது அந்த முளைப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகி அதிகமாகறதுக்காக தான் நம்ம இருட்டறையில் வந்து வைக்க சொல்கிறோம்.
0: இப்போ வந்து புழுதி விதைப்பு அப்படின்றது எப்படி நம்ம பண்ணணும்?
1: நேரடி நெல் விதைப்பு வந்து நேரடியாக வந்து புழுதி வயல்களில் வந்து விடுவாங்க. இது பெரும்பாலும் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதே போல் நாம் வந்து விதைகளை வாங்கி தண்ணீரில் வந்து ஊற வைக்கக்கூடாது. வாங்கி நல்லா ஓரளவு ஒரு நாள் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஃபஸ்ட்டு காய போடணும்.

0: காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் வந்து நம்ம அதே போல் வந்து 10-12 மணி நேரம் ஓவர் நைட்னு சொல்லுவோம், ஒரு நைட்டு வந்து ஊற வச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் நம்ம விதைச்சோம் அப்படின்னா அந்த விதையில் வந்து கடினத்தன்மை வந்து அதிகமாயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு நேரடி நெல் விதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மழை எப்போ பெய்யும்னு சொல்ல முடியாது. இப்போ சேற்று வயலில் நம்மளுக்கு தண்ணி ரெடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி புழுதி மானாவாரியில் விதைக்கும் போது நம்மளுக்கு எப்போ வந்து மழை பெய்யுதோ, எப்போ வந்து அதுக்கு ஏற்ற ஈரப்பதம் வருதோ அந்த அளவுக்கு வந்து முளைக்கும். ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து விதைகள் வந்து அதோட தன்மையை அதோட வீரியத்தை வந்து இழந்துடாமல் இருக்கிறதுக்கு வறட்சியை வந்து தாங்குவதற்காக வந்து நம்ம அந்த 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் விதை நிறுத்தி பண்ணி நம்ம விதைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து முளைப்பு திறன் வந்து நல்லா இருக்கும்.
1: ட்ரைகோடெர்மா விரிடியும் சொல்றல சார், இப்ப அது இயற்கை பூஞ்சான கொல்லி தானே?
0: இயற்கை பூஞ்சான
1: அதுல நம்ம வந்து விதை நிறுத்தி பண்ண முடியாது?
0: விதை நிறுத்தி பண்ணலாம். நம்ம அந்த பொட்டாசியம் குளோரைடை அந்த 1-12 மணி நேரம் இது ஊற வச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் நம்ம எப்போ விதைக்க போறோம், இப்போ இன்னைக்கே விதைக்க போறோமா இல்லை 1 நாள் கழிச்சு விதைக்க போறோமா, விதைக்கும் சமயத்துல நம்ம கலந்துட்டு அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் ஊற வைக்கணும் காய வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் விதைக்க போறோம் அப்படின்னா நம்ம ஒரு டக்குன்னு கலந்துட்டு உடனே வந்து விதைச்சு விட்டுறலாம்.
2: இன்று ஒரு செய்தியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: நேரம் சரியாக 6:44:22. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலை 1669 கிலோஹெர்ட்ஸ்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அசோக் சிங்கல் 100-ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழ்நாட்டினாலே நமக்கு திருவள்ளுவர் வாழ்ந்த பூமி, கம்பன் வாழ்ந்த பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி, சித்தர்கள் ஆன்மீகத்தை வளர்த்த பூமி, சுவாமி விவேகானந்தர் சிந்தனையை உலகத்திற்கு எடுத்துக் கொண்ட பூமி, நம்முடைய சங்கராச்சாரியார் சுவாமிகள் அவர்களுடைய லட்சியம், அவர்கள் ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்ட அந்த பூமியிலிருந்து யாரும் ஊரே யாவரும் கேளுகின்ற நம்முடைய தமிழர்களுடைய சிந்தனையை, நம்முடைய சிந்தனையை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற திருவள்ளுவருடைய மரபு திருக்குறளை உலகம் முழுவதும் கூட நாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். நாம் வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இலக்கு லட்சியம், நம்மளுடைய தேசம் வளர்ச்சி அடைந்த தேசமாக

0: இருக்க வேண்டும். 2047ல நாம் அனைவரும் வளர்ச்சி அடைந்த தேசத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் கூட இணைந்து செயல்படும்.
1: பண்டிகை கால விடுமுறையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெறப்பட்ட புகார்களைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களை கட்டுப்படுத்தும் வகையில் சிறப்பு வாகன தணிக்கை இம்மாதம் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. விதிமுறைகளை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து விதிமுறைகளில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளின் அனுமதியை ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் ஊரக மேம்பாட்டிற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையற் கலைஞர் பதவி உயர்வுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவைக்க அரசு நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் திறம்பட மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மின்வெட்டு காரணமாக மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அனுப்பரப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிற மாநிலங்களில் ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சி சரிவடைந்து வருவதாக கூறினார். டாஸ்மாக், பத்திரப்பதிவு, நகராட்சி என பல்வேறு துறைகளிலும் முறைகேடுகள் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கொலைகள், பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை அபிநயா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தனது குடும்பத்தினரும் பயிற்சியாளரும் அளித்த ஊக்கம் காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக கூறினார்.
3: என் பேர் அபிநயா ராஜராஜன். திருநெல்வேலி தென்காசி இடைப்பட்ட கல்லூத்தின்ற கிராமத்துல இருந்து வரனானே நான் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு 400 மீட்டர் மிக்சட் ரிலேல வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய காம்படிஷன்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காரு. ரொம்ப சின்ன பொண்ணா 19 வயசுல வந்துட்டு நான் அவ்வளவு பெரிய மெடல் பண்ணிருக்கேன். சீனியர் லெவல்ல போயிட்டு நான் வந்து மெடல் பண்ணிருக்கேன். சீனியரோட டீம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பாட் விளையாண்டுருக்கேன். நானே கண்டிப்பா கவர்மெண்ட் சப்போர்ட், என்னோட ஃபேமிலி சப்போர்ட் நாம இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. என் ஃபேமிலியில வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வந்து இவ்வளவு தூரம் அனுப்பி என்ன வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதோட கண்டிப்பா நான் வந்து இதை விட பெரிய காம்படிஷன்ஸ்லயும் ஒலிம்பிக்ஸ்லயும் பங்கு பெற்று நம்ம நாட்டுக்காக மெடல் பண்ணி பெருமை சேர்ப்பேன் நானு.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருத்து வேறுபாடு.

0: நாடுகளுக்கு தீர்வு காணும் வகையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் கட்சியுடன் இன்று அந்நாட்டு அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பு காரணமாக 4018 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 747.5 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறையில் 25 சீர்மிகு மையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களிடையே தேசிய ஒருமைப்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் இளையோர் சங்கத்தின் விழிப்புணர்வு சுற்றுப்பயணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் சென்றடைந்தது. சட்டவிரோத விற்பனைக்காக கடத்தப்பட்டிருந்த யானை தந்தம் உட்பட 4 வனவிலங்கு பொருட்கள் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சிறு குறு விவசாய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் அருகே 1.5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அசிக்யா அலிஃபியா ருஹாண்டாவை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: விவசாயின்னு அழைக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய பிரம்மாண்டமான விலங்கினம் திமிங்கலம் தான். உலகத்திலேயே மிகப்பெரிய கடல்வாழ் விலங்குன்னு இதை நம்ம சொல்றோம். ஏன் இதை கடலோட விவசாயின்னு சொல்றோம் தெரியுமா? கடலோட மேற்பரப்பில் ஃபைட்டோஃப்ளாங்டன்னு சொல்லக்கூடிய ரொம்ப சின்ன உயிரினங்கள் வாழுது. உலகளாவிய ஆக்சிஜன் உற்பத்தியில் இந்த ஃபைட்டோஃப்ளாங்டனோட பங்கு ரொம்ப பெருசு. இப்போது திமிங்கலங்கள் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். கடலோட ஆழத்துக்குள்ளே போய் இரை தேடி மறுபடியும் கடலுடைய மேற்பரப்புக்கு வந்து அதோட கழிவுகளை விட்டுட்டு திமிங்கலம் உள்ளே போயிடும். இப்போ விட்டுட்டு போன இந்த கழிவுகள் மூலமா நைட்ரஜன், இரும்பு போன்ற சத்துக்கள் எல்லாம் கடலோட மேற்பரப்புக்கு வந்துடுது. இந்த சின்ன உயிரினங்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபைட்டோஃப்ளாங்டன், அதுக்கு இது உரமாக மாறுது. இந்த விவசாய நிலத்துக்கு ஒரு உரம் போடுற மாதிரி திமிங்கலம் கடலுக்கு உரம் போடுது. இந்த ஃபைட்டோஃப்ளாங்டன் அதை உண்ணுது. இதை விஞ்ஞானிகள் வேல் பம்ப்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கிய தகவல் என்னென்னா, ஒரு பெரிய திமிங்கலம் தன்னோட உடலில் மிகப்பெரிய அளவு கார்பனை சேமித்து வைக்குது. ஒருவேளை திமிங்கலங்கள்லாம் இறந்து போனால் அதோட உடலில் இருந்து கார்பனை மட்டும் தனியாக பிரித்து கடலடியில் தங்கிடுது. இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன் தங்களோட ஆய்வின் மேற்கோளில் ஒரு பெரிய திமிங்கலம் சராசரியாக 30 டன் கார்பனை சேமிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நாம் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். திமிங்கலம் மட்டும்தான் கிளைமேட் சேஞ்சுக்கு முழு தீர்வு ஆகிடாது. இதை பாதுகாக்கிறதுனால கார்பன் எமிஷன் பிரச்சனை முடிஞ்சு விடும்னு சொல்ல முடியாது. ஆனால் இயற்கையோட ஒவ்வொரு உயிரினமும் இந்த காலநிலை மாற்றத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிறத நான் இன்னைக்கு

உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் திமிங்கலத்தோட தொடர்பு முறைகளை ஏஐ உதவி கொண்டு புரிஞ்சுக்கிற முயற்சி பண்றாங்க. பெலுகா வேல்ஸ்ங்கிற ஒரு தனித்துவமான அழைப்புகளை பயன்படுத்தி ஒன்னோடு ஒன்று எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னு ஆய்வுகள் நடத்திக்கிட்டு வராங்க. அதிகரிக்கும் மக்கள் தொகையால உருவாகும் கடல் ஒளி குறிப்பா குட்டி திமிங்கலோட தொடர்பை பாதிக்குதுன்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிய வருது என்னன்னா, நாம கடலை ரொம்ப இறைச்சல் மிகுந்ததா ஆக்கிக்கிட்டு வரோம். கப்பல் ஓடுது, சோனார் பயன்படுத்துறது, எண்ணெய் எரிவாயு தேடுறது, கடல் இயந்திரங்களோட சத்தம், இப்படி எல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க திமிங்கலத்தோட வீட்டுல இடிய இறக்குன மாதிரி இருக்கு. அதனால தான் குடும்பத்தோட திமிங்கலத்தால சரியா பேசிக்க கூட முடியல, நிம்மதியா அது வாழ்க்கைய வாழவும் முடியல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான், அதுக்கு நான் தனியாளா என்ன பெருசா செஞ்சிட முடியும்னு கேக்குறீங்களா? முதல்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்றத குறைங்க, அது போதும்.

0: இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தான் குடும்பத்தோட திமிங்கலத்தால் சரியாக பேசிக்க கூட முடியலை, நிம்மதியாக அது வாழ்க்கையை வாழவும் முடியலை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். சரிப்பா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், அதுக்கு நான் தனியாளா என்ன பெருசாக செஞ்சிட முடியும்னு கேட்குறீங்களா? முதல்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத குறைங்க, அது போதும். ரெண்டாவது, கடலில் தூக்கி எறிகிற மீன் வலைய பிளாஸ்டிக் பைகளை அப்படியே விட்டுடாமல் அது பற்றின விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துங்க. மூணாவது, கடல் பாதுகாப்பு பகுதிகளை வலுப்படுத்துங்க. ஒரு திமிங்கலம் நீந்துறத நம்ம நேரடியாக பார்க்காம இருக்கலாம், ஆனால் அதுக்காக அது முக்கியம் இல்லைன்னு நம்ம நினச்சிட முடியாது இல்லையா? அந்த நேரத்தில் சத்துக்களை சுழற்சி செய்துக்கிட்டு இருக்கலாம், கார்பனை உடலில் சேமிச்சிட்டு இருக்கலாம், கடலோட உணவு சங்கிலிக்கு உதவிக்கிட்டு இருக்கலாம், தன் குட்டியோட பேசிட்டு கூட இருக்கலாம். இப்போ ஏற்பட்ட அற்புதமான பணியை தனக்கு இடம் கொடுத்த கடலுக்கும் பூமிக்கும் நன்றி கடனாக செலுத்திக்கிட்டு வர திமிங்கலத்துக்கு உதவலைனாலும் உபத்திரம் கொடுக்காம அதோட போக்கில் வாழ விடுறது தானே நம்ம எல்லாருக்கும் நல்லது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக.
3: நேரம் 7 மணி.
4: ஆகாசவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை திடக்கழிவு மேலாண்மையில் நமது பங்கு. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
5: தொழில்நுட்பங்களும் நாகரிகங்களும் வளர வளர இந்த உலகம் சந்திக்கும் மாபெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது திடக்கழிவு மேலாண்மை. நுகர்வு தன்மையில் ஏற்பட்ட மாற்றங்கள், வணிகத்தில் ஏற்படும் போட்டிகள் காரணமாக கழிவுகளின் உற்பத்தி அதிகரித்துக் கொண்டே போகிறது. குவியும் குப்பைகளை அகற்றுவதில் பல சிக்கல்கள் உருவாகின்றன. அதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, நிலத்தடி நீர் கெட்டு போகிறது, காற்று மாசுபட்டு பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் உருவாகின்றன, வேளாண்மை சிக்கலுக்குள்ளாகிறது, கடல் சூழல் கெட்டு போகிறது, நீர்நிலைகள் குப்பை குழிகளாக்கப்பட்டு பாழ்படுத்தப்படுகின்றன. சுற்றி சுழற்சியடிக்கும் பூமரங் போல நாம் உருவாக்குகிற குப்பை மீண்டும் நம்மிடமே வந்து வேறொரு பாதிப்பை உருவாக்குகிறது. திடக்கழிவு மேலாண்மை என்பது நெடுங்காலமாக இங்கே இருக்கும் பிரச்சினை. அதுவும் உலகின் ஆகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட தேசமான இந்தியாவில் இது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதிக அளவில் திடக்கழிவுகள் உற்பத்தி செய்யப்படுவதில் தொடங்கி வீடுகளில் கழிவு மேலாண்மையில் போதிய விழிப்புணர்வு இல்லாதது வரைக்குமே இதன் நீட்சி தொடர்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இது மிக பெரும் பணிச்சுமையாக மாறுகிறது. ஒரு காலத்தில் வெளியில் எங்கு சென்றாலும் கையில் பை எடுத்துச் செல்லும் பழக்கம் எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் இன்று எங்கே சென்றாலும் வெறுங்கையோடு தான் செல்கிறோம். நாம் வாங்கி வரும் பிளாஸ்டிக் பேக்கை வீட்டுக்கு வந்ததும் எடுத்து வெளியில் வீசி விடுகிறோம். அந்த பிளாஸ்டிக் மக்கி போகாமல் நிலத்தை வளமாக்கும் நுண்ணுயிர்களை அழிக்கிறது. மழைக்காலத்தில் இந்த மக்கா பொருள்கள் வடிகால் வாய்க்கால்களுக்குள் அடித்து செல்கின்றன. அங்கே நீரோட்டத்தை தடுத்து கொசு உற்பத்தியாக வழிவகுக்கின்றன. பெருமழைக்கால வெள்ளத்தில் அவை கடலிலோ அருகில் இருக்கும் பெரிய நீர்நிலைகளிலோ சேர்கின்றன. அந்த உயிர் சூழலில் வாழும் நீர் உயிரிகளை நாம் உணவாக்கிக் கொள்ளும் போது அதன் பாதிப்பு நம் உடலுக்குள் செல்கிறது. ஆனால் இது குறித்தெல்லாம் பெரும்பாலானோர் கவலைப்படுவதே இல்லை. ஒரு நாட்டின் வளர்ச்சியை அதன் வானளாவிய கட்டடங்களாலும் பிரம்மாண்ட சாலைகளாலும் மட்டுமே அளவிட முடியாது. அந்த நாட்டின் தெருக்கள் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றன, வீடுகளில் உருவாகும் குப்பைகள் எவ்வாறு கையாளப்படுகின்றன, சுற்றுச்சூழல் எவ்வளவு பாதுகாக்கப்படுகிறது என்பதெல்லாம் தான் உண்மையான வளர்ச்சியின் குறியீடுகள். வேகமாக நகரமயமாகி வரும் இந்தியாவில் திடக்கழிவு மேலாண்மை என்பது சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நகர்ப்புற நிர்வாகம், பொதுமக்களின் வாழ்க்கை தரம் ஆகியவற்றுடன் நேரடியாக தொடர்புடையதாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் நகர்ப்புற பகுதிகளில் மட்டும் 6.2 கோடி டன்னுக்கு மேல் குப்பைகள் உற்பத்தியாகின்றன. இவற்றில் மொத்தம் 4.3 கோடி டன் குப்பைகள் தான் சேகரிக்கப்படுகின்றன. இந்தியாவில் 2030 ஆண்டு வாக்கில் ஆண்டொன்றுக்கு 16.5 5 கோடி டன் குப்பைகள் உற்பத்தியாகும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே 2050 43.6 கோடி டன் திடக்கழிவுகள் உருவாகலாம் என்றும் நிபுணர்கள் கணிக்கிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சியால் உருவாகும் எலக்ட்ரானிக் குப்பைகள், சுகாதார பாதிப்புகளால் சேரும் மருத்துவ கழிவுகள், தொழில் வளர்ச்சி

மண்ணால் உருவாகும் ரசாயன கழிவுகள் போன்றவற்றை கையாள்வது மேலும் சிரமமாக மாறியிருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது திடக்கழிவு மேலாண்மை எத்தனை முக்கியமான பிரச்சினை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த சவாலை கையாளும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் திடக்கழிவு மேலாண்மையை ஒரு தேசிய முன்னுரிமையாக முன்னெடுத்து வருகிறது. வீடுதோறும் குப்பை சேகரித்தல், மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்தல், மறுசுழற்சி, அறிவியல் முறையிலான கழிவு செயலாக்கம், பழைய குப்பை கிடங்குகளை சீரமைத்தல் என பல்வேறு நடவடிக்கைகள் இதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2014 அக்டோபர் 2 தொடங்கப்பட்ட தூய்மை இந்தியா இயக்கம் நகர்ப்புறங்களில் திறந்தவெளி மலம் கழித்தலை ஒழிப்பதுடன் நகரங்களில் உருவாகும் நகராட்சி திடக்கழிவுகளை அறிவியல் முறையில் கையாள்வதற்கான முன்னெடுப்பை சிறப்பாக எடுத்து வருகிறது. நகர்ப்புறங்களை மட்டுமின்றி கிராமப்புற திடக்கழிவு மேலாண்மையையும் கவனத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தை மாநில அரசுகளுடனும் உள்ளாட்சி அமைப்புகளுடனும் இணைந்து செயல்படுத்துகிறது மத்திய அரசு. 2014 நகர்ப்புற கழிவுகளில் சுமார் 16% மட்டுமே செயலாக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தூய்மை இந்தியா இயக்கம் ஏற்படுத்திய நல் விளைவுகளால் உருவாகும் கழிவுகளில் சுமார் 80.31% செயலாக்கப்படுவதாக அரசின் தரவுகள் தெரிவிக்கின்றன. பொருள் மீட்பு மையங்கள், உரம் தயாரிக்கும் நிலையங்கள், கட்டுமான கழிவு செயலாக்க மையங்கள், உயிர்வாயு உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலைகள் உள்ளிட்ட பல்வேறு மறுபயன்பாட்டு மையங்களையும் இந்த திட்டத்தின்படி நாடெங்கும் உருவாக்கி இருக்கிறது அரசு. புதிய கழிவுகளை கையாள்வதே பெரும் சிக்கலாக மாறியிருக்கும் நிலையில் நகரங்களில் பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கும் பழைய குப்பைகள், நிலத்தடி நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, துர்நாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. இவற்றை அகற்றி அந்த நிலங்களை மீண்டும் பயன்படுத்துவதற்காக 2021 முதல் 2026 வரையிலான 5 உள்ளடக்கி தூய்மை இந்தியா இயக்கத்தின் 2.0 திட்டம் வடிவமைக்கப்பட்டது. 2025 டிசம்பர் மாத அரசு தகவலின்படி நாடு முழுவதும் 1000 டன்னுக்கும் அதிகமான கழிவுகளை கொண்ட 2478 பழைய குப்பை கிடங்குகள் சீரமைப்புக்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 1096 கிடங்குகளின் சீரமைப்பு பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 986 இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மொத்தம் 25.04 கோடி மெட்ரிக் டன் பழைய கழிவுகளில் 15.2 கோடி மெட்ரிக் டன் கழிவுகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 7903 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நகர்ப்புறங்களைப் போலவே கிராமப்புறங்களிலும் திடக்கழிவு மேலாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. கிராமங்களை திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலையை தொடர்ந்து பராமரிக்கும் பகுதிகளாக மாற்றுவதுடன் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை வசதிகளை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். தூய்மை இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்ததுடன் தூய்மையை மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருகிறார். தூய்மை பணிகளை அரசின் வழக்கமான நிர்வாக நடவடிக்கையாக மட்டும் கருதாமல் ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாக மாற்ற வேண்டும் என்பது இவ்வியக்கத்தின் முக்கிய அணுகுமுறையாகும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒதுக்கப்பட்ட தலா 1000 கோடி ரூபாயில் ஒரு பகுதி திடக்கழிவு உட்கட்டமைப்பிற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. 5வது நிதி ஆணையம் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்படும் மானியத்தில் 30% தொகையை திடக்கழிவு மேலாண்மை மற்றும் தூய்மை பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் திடக்கழிவு மேலாண்மை ஆலைகளை தனியார் பங்களிப்புடன் அமைக்கும் திட்டங்களுக்கும் மத்திய அரசு நிதியுதவி வழங்குகிறது. தூய்மை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தூய்மையே சேவை போன்ற மக்கள் பங்கேற்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. திடக்கழிவு மேலாண்மையில் அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கினாலும் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் முழுமையான வெற்றியை பெற முடியாது. குப்பைகளை உருவாக்குவோருக்கும் திடக்கழிவு மேலாண்மையில் முக்கிய பொறுப்பு இருக்கிறது. இதற்காகவே சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் திருத்தப்பட்ட புதிய திடக்கழிவு மேலாண்மை விதிகளை அறிவித்துள்ளது. 2026 ஏப்ரல் 1 முதல் அவை நடைமுறைக்கு வந்துள்ளன. இதுவரை மக்கும் மக்காத குப்பை, வீட்டு கழிவுகள் என இருக்கும் குப்பைகளின் வகைப்பாடு இனி ஈரக்கழிவுகள், காய்ந்த கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய கழிவுகள் என 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒரு நாளுக்குள் 100 கிலோவுக்கு மேல் குப்பை உற்பத்தி செய்யும் வளாகங்கள் பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்களாக, அதாவது அதிக கழிவு உற்பத்தியாளராக வகைப்படுத்தப்படுவர். குப்பையை உருவாக்குபவர்கள் அதை தனித்தனியாக பிரித்து உள்ளாட்சி அமைப்புகளிடம் முறையாக ஒப்படைக்க வேண்டும் என்ற அணுகுமுறை இந்த விதிமுறைகளில் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. திடக்கழிவுகளை கழிவு என்ற பார்வையிலிருந்து வளம் என்ற பார்வைக்கு மாற்றுவது முக்கிய நோக்கமாக வலியுறுத்தப்படுகிறது. அதிக திடக்கழிவு உற்பத்தியாளர்களை முறையாக

0: பதிவு செய்து கண்காணிக்க ஆன்லைன் வசதி ஏற்படுத்தவும் இந்த திருத்தம் வலியுறுத்துகிறது. ஊரக பகுதிகளில் குப்பையை பயன்படுத்தி எரிவாயு போன்ற பொருட்கள் உற்பத்தி செய்வோருக்கு புதிய சலுகைகள் வழங்கப்படும். இதில் தயாரிக்கப்படும் உரத்தை விற்க மத்திய அரசு துறைகள் வாயிலாக உதவி வழங்கப்படும். திடக்கழிவு மேலாண்மையில் மக்களாகிய நமக்கு மிக பெரும் பொறுப்புகள் இருக்கின்றன. குப்பைகளை அகற்றுவது அரசின் வேலை என்றே பெரும்பாலானோர் நினைக்கிறார்கள். ஆனால் அதில் நமக்குத்தான் பெரும் பங்கு இருக்கிறது. அரசால் கட்டமைப்புகளை மட்டுமே உருவாக்க முடியும். முதலில் அதிக குப்பைகள் உருவாகாமல் தடுக்கும் பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. வீடுகளில் மக்கும் கழிவு, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு, பிற கழிவுகளை தனித்தனியாக பிரித்து வழங்க வேண்டும். இது அடுத்தடுத்த செயலாக்கத்தை எளிதாக்கும். துணி பையை பயன்படுத்துதல், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பாட்டில்கள் மற்றும் பாத்திரங்களை பயன்படுத்துதல் போன்றவை உருவாகும் கழிவின் அளவை குறைக்க உதவுகின்றன. குப்பை தொட்டியில் அல்லது உள்ளாட்சி அமைப்பு குறிப்பிடும் முறையில் மட்டுமே வழங்க வேண்டும். சுதந்திர நூற்றாண்டை கொண்டாட தயாராகும் நம் தேசத்தை தூய்மையாக பராமரிப்போம். தேசத்தின் ஆரோக்கியம் காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை திடக்கழிவு மேலாண்மையில் நமது பங்கு. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் மதுர தென்றலோடு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். காதலா காதலன் என்ற திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல் கேட்போம் நேர்களே.

0: மாதரத்தினில் 7:35 தொடர்ந்து கேட்போம் நேயர்களே. இனி தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்துறையில் ரோபோட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மருத்துவ சிகிச்சையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் புவிசார் எல்லைகளை கடந்து சுகாதாரத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் இதுபோன்ற தொழில்முறை சார்ந்த மாநாடுகளில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் மதனப்பள்ளியில் சர்வதேச தோட்டக்கலை மையம் மற்றும் வேளாண் பயிற்சி நிறுவனத்தை அமைப்பதற்கான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள், அறிவியல் பூர்வமான வேளாண் நடைமுறைகள், ஆராய்ச்சிகள் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நிறுவனம் செயல்படும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய கப்பல் கழகத்தின் 65 ஆண்டுகால செயல்பாடுகளை குறிக்கும் வகையில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை கடல்சார் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் தொழில்துறையில் உலகின் முன்னணி நாடாகவும் சர்வதேச சந்தையில் போட்டியிடக்கூடிய வலிமை கொண்ட நாடாகவும் மாற்றுவதற்கு ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் நிலவிய பதற்றத்தின் போது இந்தியாவின் எரிசக்தி மற்றும் வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய கப்பல் கழகத்தின் பங்களிப்பை அமைச்சர் எடுத்துரைத்தார்.

0: இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சக செயலாளர் திரு விஜயகுமார், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இக்கட்டான தருணங்களில் இந்திய கப்பல் கழகம் பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 1961 19 கப்பல்களுடன் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது 5.26 மில்லியன் டன் மொத்த திறனுடன் 58 கப்பல்களை இயக்கி வருகிறது. இந்தியா ஸ்பெயின் இடையேயான கூட்டு கடற்பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான திரிசூல் போர்க்கப்பல் வேலன்சியா துறைமுகம் சென்றடைந்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இவ்விரு நாடுகளின் கடற்படைகளும் இணைந்து போர் ஒத்திகை, விளையாட்டு, கலாச்சாரம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் காதி பொருட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் என்று காதி கிராம தொழில்துறை ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காதி பொருட்களுக்கு 20% தள்ளுபடியும் கிராம தொழில்துறை சார்ந்த தயாரிப்புகளுக்கு 10% தள்ளுபடியும் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த சிறப்பு தள்ளுபடி அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அவர் கூறினார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் காதி தயாரிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டில் காதி பொருட்களுக்கான விற்பனை இலக்கு 2,51,000 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக திரு மனோஜ் கோயல் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் கையிருப்பிலிருந்து 100 மில்லியன் பேரல் டீசலை விடுவிக்க G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. G7 நாடுகளிடையே காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில், சர்வதேச எரிசக்தி முகமையுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே எரிபொருட்களின் உயர்வு, சர்வதேச அளவிலான டீசல் விநியோகம், வர்த்தக முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் உறுப்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரான்ஸ் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்தியாவுக்குள் அத்துமீறி ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைய முயற்சி மேற்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பரிசு பொருட்களுக்கான மின்னணு ஏல நடைமுறைகள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏலத்தில் 30 விதமான பரிசுப் பொருட்கள் இடம்பெறும் என்று அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோத தங்க கடத்தல் முயற்சியை மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்துள்ளது. மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது 12 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ

வெளிநாட்டு தங்கம் மற்றும் 1,09,00,000 ரூபாய் மதிப்பிலான 1,168 கேரட் வைரம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவைச் சேர்ந்த பயணி ஒருவர், விமான நிலைய ஊழியர் ஒருவர் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாஹே உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சிக்கிம், லட்சத்தீவுகள், இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள், இதில் அன்றாட வாழ்வில் இயற்கை மருத்துவம் விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள்.
4: நம்ம வீட்டில இருந்தே ஒரு தொடங்குற ஒரு ஆரோக்கியம் தாங்க நம்மளோட இயற்கை மருத்துவம். இந்த இயற்கை மருத்துவத்துல மூலிகை செடி இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பயன்படுங்கிறது கிடையாது. நம்ம பஞ்சபூதங்களையும் நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான வழிதான் இயற்கை மருத்துவம். இந்த இயற்கை மருத்துவம் அன்றாட வாழ்வில் எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகும், இல்லைன்னா எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு 3 நாள் தண்ணி விடாமல் வச்சிருந்து பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா செடி கண்டிப்பாக வாடி போகும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். நம்ம உடம்புக்கு கிட்டத்தட்ட 3-4 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2 லிட்டர் தண்ணி தான் குடிக்கிறோம். குடிச்சிட்டு ஐயோ எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப தலைவலிக்குது, எதனால தலைவலிக்குது அப்படின்னு தலைவலியை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமே ஒழிய எதனால அந்த தலைவலி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். நம்ம தண்ணி குடிக்காதது நம்ம தப்பு தான் இல்லைங்களா? எதனால தலைவலி வந்தது அப்படிங்கிறத நம்ம முதல் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், ஏன் டெய்லி அதை வந்து நம்ம சார்ஜ் போடணும், அது வந்து பேட்டரி லோ ஆயிடுது. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். நம்மளுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புலையும் சார்ஜ் நிற்கவே நிற்காது. ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்காமல் இருந்துட்டு மொபைலை பார்த்துட்டு ஸ்க்ரீன் டைமை ஜாஸ்தி பண்ணிட்டு நீங்கள் டெய்லி வந்து எனக்கு காலையில் வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், நிறையா முடி கொட்டுற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது தாங்க நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் வந்து மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். ஆனால் நம்ம அதை மாற்றம் கொண்டு வராமல் நான் வந்து என்னோட ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு 5 கேள்வி உங்களுக்கே நீங்களே கேட்டுக்கோங்க டெய்லி. இன்று போதுமான தண்ணீர் குடித்தேனா இல்லையா? இன்று இயற்கை உணவு சாப்பிட்டேனா இல்லையா? ஒரு 30 நிமிஷமாவது நடந்தோமா? இன்று நம்ம மனதை வந்து அமைதியாக வச்சுக்கிட்டோமா இல்லையா? இன்று நன்றாக தூங்குறேனா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் இந்த 5 கேள்விக்குமே ஆமாம் அப்படின்ட்டு ஒரு பதில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இயற்கை மருத்துவ வாழ்க்கையை வாழ தொடங்கி விட்டீங்கன்னு அர்த்தம். இயற்கை மருத்துவம் என்பது மருத்துவமனைக்கு

0: தொடங்க வேண்டிய ஒரு வாழ்க்கை முறைங்க. உடலை வந்து கேளுங்கள், அதாவது நாங்கள் வந்து லிசன் டு யுவர் பாடி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்பு வந்து என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு வழியை அது சொல்லுது அப்படின்னா எதனால அந்த வழி, அது வந்து ஒரு எச்சரிக்கை மணியாக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அந்த வழியை மட்டும் சரி பண்ணுற ஒரு மருத்துவத்தை நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அந்த உடம்பு சொல்றத நம்ம கண்டிப்பாக கேட்கணும். அது என்ன தேவை என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கும். நாம் அதை கேட்க தொடங்கினாலே ஆரோக்கியம் நம்ம தேடி வருங்க. இயற்கையோடு வாழ்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் அன்றாட வாழ்வில் இயற்கை மருத்துவம் விளக்கம் அளித்தார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 இயற்கை மருத்துவமும் வழி நிவாரணமும் பற்றிய விளக்கம் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல். வழங்கியிருக்கிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிக்கிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தது, ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது, நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு, தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊர்லெல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கை துப்பாக்கி எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தைய தூக்கிட்டு வெளியில் ஓடு வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு, பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கிருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருகக்காட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நேர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்க, அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுகத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படியே மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் இப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள், பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை

0: போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம்.
1: இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல் வழங்கியிருந்தார் தென்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது மதுரத்தென்றல். தென்றலின் தொடக்கமாக வனமகன் இந்த திரைப்படத்திலிருந்து அபய் ஜோத்பூர்கர் ஹரிணி குரல்களில் பாடல் கேட்போம் நேர்களே.

நேரம் 7:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மதுரை தண்டலில் இனி வருகிறது சாமுராய். இந்த திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் திப்பு குரல்களில் பாடல்.

மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆகாஷ் வாணி மதுரை வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, நேரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மதுர தென்றல். தென்றலில் இனி சித்ரா ஆதித்யன் குரல்களில் சீவல பேரி பாண்டி.

பாடல்களின் காதலாக இயற்கை எழில் சொல்லும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள் எனிலே ஆகாஷ்வாணி மதுரை தண்டலில் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம். என் சுவாச காற்றே இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 8 மணி. இயற்கை எழில் கொஞ்சம் காடுகளை காப்போம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் மதுரத் திண்டலோடு. நிகழ்ச்சியில் நீ குஷி இந்த திரைப்படத்திலிருந்து ஹரிணி குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல்

0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நிகழ்ச்சி நிறைவாக பி சுசீலா குழுவினர் குரல்களில் வருஷம் 16.
3: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.

0: Malaysia are awaiting India in the final. On the golf course, all eyes will be on Pranavi, who takes a 3-shot lead into the final round of the women's individual competition. There's a team medal in sight as well, with the Indian women currently second in the standings. There's more in archery to come as the focus shifts to individual recurve events. Wrestling returns with another 5 freestyle weight categories, while there are also medal opportunities across sailing and taekwondo, along with the concluding stages of women's rugby sevens. So, a day of history and gold medals for India comes to an end. But the Asian Games certainly aren't done yet. Tomorrow brings another huge day. We will bring you all of it right here on Akashvani. For now, from me Megha, editor Vishal Kumar and producer Shahnawaz Khan, it's a goodbye.
1: Asian Games 2026, Aichi Nagoya.
2: நேயர்களது முறை கேட்டீர்கள். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளாக நேற்று எமது டெல்லி நிலையம் ஒலிபரப்பியதன் ஒலிப்பதிவு. இனி தொடர்கிறது மதுரத்தெண்டல் நிகழ்ச்சியில் பொன்னியின் செல்வன் இந்த திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான், ஏஆர் ரெஹானா, பாம்பா பயோல் ஆகியோர் பாடியிருக்கும் பாடலை கேட்போம் நேர்களை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள் மதுரத்தண்டல். இனி அடுத்த நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக.
1: நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கேசை நிகழ்ச்சியில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். அணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நீலாயதாக்ஷி என்ற ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். பரஸ் ராகம் திஷ்ட திரிபுட தாளம்.

நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கேசை நிகழ்ச்சியில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். அணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நீலாயதாக்ஷி என்ற ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். பரஸ் ராகம் திஷ்ட திரிபுட தாளம்.

ஆரபி ராகத்தில் மிஸ்ர ஜம்பதாளத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து துணை புரிந்தருள் என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் வரமு ராகம் ஆதி தாளம்.

30 நிமிடம். அரங்கிசை நிகழ்ச்சியில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கொலுவையுண்ணாடே, பைரவி ராகம் ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் இதுவரை அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆனையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேர்கள் கேட்க இருக்கிறீர்கள் எனக்கு பிடித்த பாடல். இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல்கள் கேட்போம் நேர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக உயிரே இந்த திரைப்படத்திலிருந்து. உடன்பாடி இருக்கிறார் சுஜாதா.

தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியிலே சுஜாதாவோடு ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடியிருக்கும் பாடல் கேட்போம். இது 5 ஸ்டார் திரைப்படத்திற்காக.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்காரங்கி நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 10:20:25. நேரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு பிடித்த பாடல். இந்த நிகழ்ச்சியில் தொடர்கிறது தேசம். இந்த திரைப்படத்திலிருந்து சித்ராவோடு ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடியிருக்கும் பாடல்லாம்.

0: எல்லாரும் எங்கடா ஓடுறீங்க?
1: கேளு, உங்களுக்கு மேட்டர் தெரியாதா?
0: என்னாச்சுடா?
1: நம்ம ஊருக்குள்ள காலக்கையன் பூந்துட்டானா, அவன் எதை சொல்ல போறான் நம்மள, வா போய் கேப்போம்.
0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.
3: நேரம் 10:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீலேகா பார்த்தசாரதியோடு இணைந்து பாடியிருக்கும் பாடல் இது. தென்னவன் திரைப்படத்திற்காக

நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி வழங்கி கொண்டிருக்கும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது. வசீகரா, இந்த திரைப்படத்திலிருந்து மகாலட்சுமியோடு ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

0: இனி ரோஜா கூட்டம் இந்த திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் தனித்து பாடியிருக்கும் பாடல்.
1: அப்பு பெண்ணே நீ

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:01. நேர்கள் கேட்டு மகளிர் இருக்கிறீர்கள். மதுர தேண்டல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக துள்ளாத மனமும் துள்ளும் இந்த திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா குரலில் பாடல் கேட்போம் நேர்களை.

நேரில் இணைந்திருக்கிறீர்கள் மதுரை வானொலியின் மதுர தெண்டலோடு. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல், ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கே, இந்த திரைப்படத்திலிருந்து.

11:25 நேரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வழங்கி கொண்டிருக்கும் மதுரத்தெண்டல் நிகழ்ச்சியில் இனி தொடர்கிறது நியூ இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:31:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் மதுரை தென்றல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் நீ உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன். இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வரலலதா.

நேரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் மதுரத்தண்டலில் இனி வருகிறது தர்ம தேவதை. இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல். கேட்போம் நேர்களே.

தர்மதேவதை திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்டீர்கள். இனி வருகிறது நல்வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருக்கிறீர்கள். இன்று நமது நிலையம் ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகளின் விவரங்களாக நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 12:10 சங்கீத சாரல், சாலவாக்கம் கே திருமால் முருகன் அவர்கள் நாகஸ்வரம், காஞ்சிபுரம் ஜே சிவமணிகண்டன் அவர்கள் தவில் நிகழ்ச்சி, சென்னை அஞ்சலாக 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 பெருமை மிகு பாரதம், சென்னை மெட்ரோ ரயில் உரைச்சித்திரம் எழுதியவர் வி ஹேமலதா அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ், நிகழ்ச்சி சென்னை, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரத்தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. இன்றைய நமது மாலை ஒலிபரப்பில் 5:30 மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள் நள தமயந்தி திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், இன்றிரவு 7:00 மதுரத்தென்றல், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியிருக்கிறார் ஜி சுரேகா அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்

வழங்கும் கிஷான் வாணி. பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவணம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறுகின்றன. இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, சின்னஞ்சலாக 8:05 மதுர தெண்டல், 8:30 இசை மஞ்சரி, இதில் சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. 8:45 ஆங்கில நிகழ்ச்சி வாழ்க்கைக்கு அப்பாலும் வாழ்க்கை நிறைவு பகுதி, உறுப்பு தானம் குறித்து ரொட்டேரியன் மற்றும் சமூக சேவையாளரான திரு லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுர தெண்டல், 9:30 நட்சத்திர கீதங்கள், நடிகர் ஏ வி எம் ராஜன் அவர்களின் திரைப்பட பாடல்கள், 10:00 தேசிய இசை நிகழ்ச்சி, என்பிஎம் ரஃபீக் கான் அவர்களின் வயலின் இசை, 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 11:10 நமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும்.

0: நேரில் இதுவரை நமது நிலையம் இன்று ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகளின் விவரமளாக நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
1: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
1: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ? நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
1: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக.
8: This is Akashvani, the news read by Shagun Chopra.
9: Vice President C.P. Radhakrishnan today stressed the need for policy makers to understand the ground realities while framing policies for economic and social development. The Vice President was addressing the 5th Kautilya Economic Enclave 2026 in New Delhi. Mr. Radhakrishnan said that policies should be flexible enough to adapt to changing situations and ensure their implementation. The Vice President noted that India's ongoing economic reforms are rooted in the country's democratic traditions and the process of consensus building. He said that economic resilience cannot be separated from social resilience, and development must benefit all sections of society and every region of the country.
10: Once we were the underdeveloped economy, from there we moved on to the developing economy. From there, we are moving towards the developed economy. We can call ourselves a developed economy if it is an inclusive development of everyone. That is where the real development benefit should reach the nook and corner of the country.
9: Madhya Pradesh is holding a major event today to promote milk production and the dairy sector. Union Home and Cooperation Minister Amit Shah and Chief Minister Dr. Mohan Yadav will attend the Gaur Palak Sammelan in Bhopal. Mr. Shah will also address the gathering. A state-level Gaur Palak Sammelan is being held at the Bhel Dashehra Maidan in Bhopal. Mr. Shah will honour women cattle farmers who have done good work in the field of animal husbandry. He will also distribute approval letters to beneficiaries of Dr. Bhimrao Ambedkar Kamdhenu Yojana. The United Nations has welcomed India's approval of the 1.86 lakh crore rupees Green Energy Corridor Phase 3, describing the grid strengthening and battery storage scheme as a major step that will deliver big dividends for the country's people and economy. In a statement to a news agency, UN Climate Change Executive Secretary Simon Steele said the initiative would help India harness its growing renewable energy capacity, meet rising electricity needs, and further strengthen its position as a global

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை சாலவாக்கம் கே திருமால் மருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். காஞ்சிபுரம் ஜே சிவமணிகண்டன் அவர்கள் தவில்.

0: நேரம் 12:39 ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்படுவதோடு மட்டுமின்றி அவை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து தரப்பினருக்கான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2029 டிசம்பர் மாதத்திற்குள் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். துருக்கி சென்று பதுங்கியிருந்த போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய புள்ளியான நவ்பிரீத் சிங் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் போதைப் பொருள் கடத்தி வந்த நவ்பிரீத் சிங் துருக்கி நாட்டு குடியுரிமையுடன் போலியான அடையாள அட்டை கொண்ட பெயருடன் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அந்த நபர் இந்தியா அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக

0: பணியாற்றிய சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்கள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஊடக நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், கழுகுகள் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதில் கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அனந்த்நாக் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள இரண்டு சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலத்தில் விடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏல நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கங்கள் முழுமையாக ஏலம் விடப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் அறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாப்போ சிவஞானத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் அறியப்பட்ட அவர், மகாகவி பாரதியாரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு எழுத்து பணிகளை செழுமைப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தின் புகழை பரப்பியதால் சிலம்பு செல்வர் என்று மாப்போ சிவஞானம் போற்றப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடுபோற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியையும் மத்திய அரசு ஊரக பகுதி மகளிருக்கு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம். வேளாண் துறையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2023 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. 1261 கோடி ரூபாய் செலவில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் அவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்கு உதவிடும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கான செலவினங்கள் குறைவதோடு ட்ரோன்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிரும் பொருளாதார வளர்ச்சி கண்டு வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன் வாங்குவதற்கான 80% நிதி உதவியை மத்திய அரசு வழங்குகிறது. இதற்கான உச்சவரம்பாக 8 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான கடன் உதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தனது வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பூஜா கூறுகிறார். இது தங்களது குடும்பத்தின் நிதிச்சுமையை களைவதற்கு உதவியதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இந்த திட்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பதோடு மட்டுமின்றி ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் வாழ்வாதாரத்தையும் வருவாயையும் வெகுவாக உயர்த்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: தில்லியில் காற்று மாசுபடுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக

0: முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு வரும் காலங்களில் உரிய பலன்கள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து தில்லி அரசு கொள்கைகளை வகுத்து வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா கூறினார். செம்மொழி மராத்தி மையத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று புனேயில் உள்ள டெக்கான் கல்லூரியில் இந்த மையத்தை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு இந்த ஒப்புதலை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தனியார் நிறுவனத்தில் கொதிக்கலன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருப்பதி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த தனியார் தொழிற்சாலையில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் வில்வித்தை பிரிவில் கும்கும் மொஹத் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் கோல்ஃப் போட்டியில் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சௌஹான் வெண்கலப் பதக்கம் வென்றார். கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் 212 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் பாகிஸ்தான் சற்றுமுன் வரை 10.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்தது. மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அண்டிம் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அமன் ஷெராவத்தும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 18 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 12:50 20:00. வானிலை அறிக்கை. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி மெல்லிசை ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் இயற்றிய பாடல் டி கே ஜெயராமன் இசையமைத்து எம் அம்ருதாவுடன் பாடியுள்ளது.

0: மெல்லிசை இரசித்தோம்.
1: நேரம் 1 மணி. விளம்பரங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ள போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: ஹலோ, யாருப்பா பேசுறது?

0: ஐசிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தச்ச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
0: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா. என்னவா?
0: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்காதாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
0: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டி

0: சரி பாட்டி பண்ணிடலாம் பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில் கொடுத்துட்டு அந்த கையில் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
0: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
0: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
0: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
0: பாட்டி பாட்டி,
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
0: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: solutions in areas including education, healthcare, environmental conservation, innovation, and social service. The UAE Attorney General, Councillor Dr. Hamad Saif Al-Shamsi, has said that investigations into the Fly Dubai flight FZ1073 incident found that the co-pilot attempted to carry out a terrorist attack. Emirates news agency quoted Al-Shamsi saying the co-pilot began executing his plan during the flight by attacking the captain inside the flight deck with a crash axe and attempting to take control of the aircraft. Investigations are continuing to establish the full circumstances and motives behind the incident, as well as any links, while technical examinations and analysis of physical and digital evidence are also underway. Five internationals were rescued after a Kuwait-flagged tanker was struck by a projectile in the Strait of Hormuz. The Indian Embassy in Oman said in a post on social media today that it coordinated the rescue of the five Indians on board the MT Kazima 3, who were safely brought ashore. The mission thanked Omani authorities for their continued support and assistance during the rescue operation. In Asian Games cricket, India set a 212-run target against Pakistan in the gold medal clash at Nishin, Japan. In reply, Pakistan were 139 for 4 in 15.5 overs when reports last came in. In Asian Games, Indian archer Neeraj Chauhan upset compatriot Dheeraj Bumadevra 6-4 to bag the bronze medal in the men's individual recurve event in Nagoya, Japan today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:10.
2: ஆகாஷவாணி
3: பெருமை மிகு பாரதம். சென்னை மெட்ரோ ரயில் உரை சித்திரம். எழுதியவர் வி. ஹேமலதா.
2: இன்றைய நமது நிகழ்ச்சியில் நாம் இந்தியாவில் உள்ள, அதிலும் குறிப்பாக சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில்களின் வரலாறு மற்றும் போக்குவரத்து வசதிகள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம்.
4: தொழில், கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், வணிகம், திரைப்படம், துறைமுகம், சுற்றுலா என பல்வேறு துறைகளில் சென்னை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் மக்கள் சென்னையை நோக்கி குடிபெயர்ந்து வருகின்றனர். இதனால் நகரத்தின் மக்கள் தொகையும் நகர்ப்புற விரிவாக்கமும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன.
2: மக்கள் தொகை அதிகரிப்புடன் வீடுகள், அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கையும் பெருகியுள்ளது. இதன் நேரடி விளைவுகளில் மிக முக்கியமான ஒன்றாக போக்குவரத்து நெரிசல் உருவெடுத்துள்ளது. சென்னையின் மக்கள் தொகை அதிகரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. வேலைவாய்ப்பு தேடி கிராமப்புறங்களிலிருந்தும் சிறிய நகரங்களிலிருந்தும் மக்கள் சென்னைக்கு வருகின்றனர். தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி தொழில், கட்டுமானம், சேவைத்துறை, சுகாதாரம், கல்வி மற்றும் வணிகத்துறைகளின் வளர்ச்சி அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது.
4: மேலும் சென்னை சிறந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ வசதிகளை கொண்ட நகரமாக இருப்பதால் மாணவர்கள், நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நீண்ட காலம் இங்கு வந்து தங்குகின்றனர். துறைமுகம் மற்றும் தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் நகரத்தின் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. சென்னையின் மையப்பகுதிகளில் நிலத்தின் விலை மற்றும் வாடகை அதிகரித்ததால் மக்கள் புறநகர் பகுதிகளை நோக்கி குடியேறத் தொடங்கினர். இதனால் தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி, சோழிங்கநல்லூர், கேளம்பாக்கம் போன்ற பகுதிகள் வேகமாக வளர்ச்சி பெற்றன. ஆனால் குடியிருப்பு பகுதிகள் நகரின் பல்வேறு திசைகளில் விரிவடைந்தாலும் வேலைவாய்ப்புகள் பெரும்பாலும் குறிப்பிட்ட மையங்களில் குவிந்திருக்கின்றன. இதனால் தினமும் புறநகரிலிருந்து நகர மையத்திற்கும் தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப மையங்களுக்கும் மக்கள் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.
2: மக்கள் தொகை அதிகரிப்புடன் தனிநபர் வாகனங்களின் பயன்பாடும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் வேலை அல்லது கல்விக்காக வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒரே குடும்பத்தில் பல வாகனங்களை பயன்படுத்தும் நிலையும் காணப்படுகிறது. பொது போக்குவரத்து வசதிகள் இருந்த போதிலும் சிலர் நேரத்தை மிச்சப்படுத்துதல், தனிப்பட்ட வசதி, பயணத்தின் நெகிழ்வுத்தன்மை போன்ற காரணங்களுக்காக சொந்த வாகனங்களை தேர்வு செய்கின்றனர். இதனால் சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து சாலை கொள்ளளவை விட போக்குவரத்து தேவை அதிகமாகும் போது நெரிசல் ஏற்படுகிறது.
4: கிண்டி, வடபழனி, கோயம்பேடு, அண்ணா சாலை, டி நகர், அடை

0: யாறு, வேளச்சேரி, பெருங்குடி, சோழிங்கநல்லூர், ஓஎம்ஆர் பகுதிகள், தாம்பரம், பெருங்களத்தூர், பூந்தமல்லி, அம்பத்தூர் போன்ற பகுதிகளில் குறிப்பிட்ட நேரங்களில் கடுமையான நெரிசல் ஏற்பட்டு விடுகிறது. குறிப்பாக அலுவலகங்கள் அதிகமாக அமைந்திருக்கும் தகவல் தொழில்நுட்ப பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளில் காலை நேரத்திலும் அலுவலகங்கள் முடியும் மாலை நேரத்திலும் வாகன நெரிசல் அதிகரிக்கிறது. புறநகர் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பயணிகள் மற்றும் வாகனங்களின் அதிகரிப்பு போக்குவரத்துக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது.
1: சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு மக்கள் தொகை அதிகரிப்பு மட்டுமே காரணமல்ல, பல காரணிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இப்பிரச்சனையை உருவாக்குகின்றன. முதலாவது காரணி, நகரம் வேகமாக வளரும் போது அதற்கேற்ப சாலை வசதிகள், நடைபாதைகள், வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் பொது போக்குவரத்து இணைப்புகள் என நகர்ப்புற திட்டமிடல் செயலுக்கு வராவிட்டால் நெரிசல் உருவாகும். இரண்டாவது, குறுகிய தூரங்களுக்கு கூட தனிநபர் வாகனங்களான கார் அல்லது இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவது சாலைகளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கிறது. மூன்றாவது, சாலையோர ஆக்கிரமிப்புகள் மற்றும் ஒழுங்கற்ற வாகன நிறுத்தமாகும். சாலையின் ஒரு பகுதி வாகன நிறுத்தத்திற்கோ அல்லது வணிக பயன்பாட்டிற்கோ பயன்படுத்தப்படும் போது வாகனங்கள் செல்லக்கூடிய இடம் குறைகிறது.
0: நான்காவது, மேம்பாலம், குடிநீர் குழாய், கழிவுநீர் அமைப்பு, மழைநீர் வடிகால் போன்ற பணிகள் நடைபெறும் போது சில சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. ஐந்தாவதாக, கனமழையின் போது சாலைகளில் நீர் தேங்கினால் வாகனங்களின் வேகம் குறைகிறது. சில சாலைகளில் மாற்றுப்பாதைகள் தேவைப்படுவதால் நெரிசல் மேலும் அதிகரிக்கிறது. ஆறாவது, போக்குவரத்து விதிமீறல்கள், தவறான இடங்களில் வாகனங்களை நிறுத்துதல், சிக்னல்களை மதிக்காமல் செல்வது, திடீரென்று பாதையை மாற்றுதல் போன்ற செயல்களும் போக்குவரத்து ஓட்டத்தை பாதிக்கின்றன.
1: போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. முதன்மையாக பயண நேரம் அதிகரிக்கிறது. சில கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கே அதிக நேரம் செலவாகும் நிலை ஏற்படுகிறது. இதனால் பணியாளர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போன்றோர் தங்கள் நேரத்தை இழக்கின்றனர். நெரிசலில் வாகனங்கள் நீண்ட நேரம் மெதுவாக அல்லது நிறுத்தப்பட்ட நிலையில் இயங்குவதால் எரிபொருள் வீணாகிறது. இதனால் குடும்பங்களின் போக்குவரத்து செலவு அதிகரிக்கிறது. வணிக நிறுவனங்களுக்கும் சரக்குகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் நேரம் அதிகரிப்பதால் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. மேலும் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை மற்றும் காற்று மாசுபடுத்திகள் நகரத்தின் காற்றுத்தரத்தை பாதிக்கின்றன. அதிகப்படியான ஹார்ன் ஒலி மற்றும் வாகன எரிச்சல் ஒலி மாசுபாட்டையும் அதிகரிக்கிறது.
0: அவசர கால சேவைகளுக்கும் நெரிசல் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் போன்றவை நெரிசலில் சிக்கும் போது அவை செல்ல வேண்டிய இடத்தை விரைவாக அடைவதில் சிரமம் ஏற்படலாம். இப்படி சென்னையின் பலதரப்பட்ட போக்குவரத்து பிரச்சனைகளை சமாளிக்க கொண்டு வரப்பட்டதுதான் மெட்ரோ ரயில் திட்டம். மெட்ரோ நிலையங்களுடன் பேருந்து, புறநகர் ரயில் மற்றும் பிற போக்குவரத்து வசதிகளை சிறப்பாக இணைத்தால் மக்கள் தனியார் வாகனங்களை விட்டுவிட்டு பொது போக்குவரத்தை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். குறிப்பாக ஒருங்கிணைந்த போக்குவரத்து என்ற அணுகுமுறை சென்னைக்கு மிகவும் தேவையானதாகும். சென்னையில் செயல்படும் மெட்ரோ ரயில் பற்றி தெரிந்து கொள்ளும் முன்பு இந்தியாவில் உள்ள மெட்ரோ ரயில்களின் வரலாற்றையும் வளர்ச்சியையும் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம்.
1: இந்தியாவின் நகர்ப்புற போக்குவரத்து வரலாற்றில் மெட்ரோ ரயில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதன் முதலில் 1984 அக்டோபர் 24 அன்று கொல்கத்தாவில் தொடங்கியது. இதன் மூலம் இந்தியா நவீன மெட்ரோ ரயில் போக்குவரத்து கொண்ட நாடுகளின் வரிசையில் இணைந்தது. பின்னர் டெல்லி, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு மெட்ரோ சேவை விரிவடைந்தது. ஆரம்பத்தில் சுமார் 3.4 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில் தொடங்கப்பட்ட கொல்கத்தா மெட்ரோ சேவை இன்று பல வழித்தடங்களுடன் விரிவடைந்துள்ளது. டெல்லி மெட்ரோ 2002 தொடங்கப்பட்டது. டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தின் பல பகுதிகளை இணைக்கும் மிகப்பெரிய மெட்ரோ வலை அமைப்பாக இது வளர்ந்துள்ளது. பெங்களூருவில் நம்ம மெட்ரோ என்ற பெயரில் 2011 தொடங்கப்பட்டது. நகரின் கடுமையான சாலை நெரிசலை குறைப்பதில் இது முக்கிய பங்காற்றுகிறது. மும்பை மெட்ரோவின் முதல் வழித்தடம் 2014 தொடங்கியது. புறநகர் ரயிலுடன் இணைந்து நகரின் போக்குவரத்து தேவையை நிறைவேற்றுகிறது.
0: மேலும் ஜெய்ப்பூர், கொச்சி, ஹைதராபாத், லக்னோ, நாக்பூர், கான்பூர், புனே, ஆக்ரா, அகமதாபாத், காந்திநகர், நொய்டா, கிரேட்டர் நொய்டா, குருகிராம், போபால், இந்தூர், பாட்னா போன்ற நகரங்களிலும் மெட்ரோ ரயில் சேவை செயல்பாட்டில் உள்ளது. இந்தியாவில் 26 நகரங்களில் சுமார் 1095 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ வலையமைப்பு செயல்பாட்டில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. 2014 முன்பு இந்தியாவில்

0: சுமார் 248 கிலோமீட்டர் மெட்ரோ வலையமைப்பே செயல்பாட்டில் இருந்தது. அதன் பின்னர் பல புதிய நகரங்களுக்கு மெட்ரோ விரிவடைந்தது.
1: இப்போது நாம் நமது சென்னை மெட்ரோ ரயிலின் வரலாறு பற்றியும் வளர்ச்சி பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சென்னை நகரம் விரிவடைந்த போது நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையேயான பயண தேவை அதிகரித்தது. பேருந்துகள், புறநகர் ரயில்கள் மற்றும் சாலை போக்குவரத்து ஆகியவை இருந்த போதிலும் அதிகரித்து வந்த பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய வேகமான மற்றும் நம்பகமான போக்குவரத்து அமைப்பு தேவைப்பட்டது. குறிப்பாக நகரின் முக்கியமான பகுதிகளில் சாலை நெரிசல் அதிகரித்தது. இதனால் பொது போக்குவரத்தில் ரயில் அடிப்படையிலான புதிய அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மக்கள் தொகை மற்றும் வாகனங்களின் அதிகரிப்பை கருத்தில் நிலையான நகர்ப்புற போக்குவரத்து அமைப்பை உருவாக்கும் நோக்கில் சென்னை மெட்ரோ திட்டம் உருவாக்கப்பட்டது.
0: சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பான நிறுவனத்தை உருவாக்கியது. அதன் பெயர்தான் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், சுருக்கமாக சொல்வது என்றால் சிஎம்ஆர்எல். சிஎம்ஆர்எல் நிறுவனம் 2007 டிசம்பர் மாதம் 3 அன்று இந்திய நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிறுவனம் சென்னை மெட்ரோ திட்டத்தை திட்டமிடுதல், கட்டுமானத்தை ஒருங்கிணைத்தல் மற்றும் ரயில் சேவைகளை இயக்குதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னை மெட்ரோவின் முதல் கட்ட திட்டம் 2 முக்கிய வழித்தடங்களை கொண்டதாக உருவாக்கப்பட்டது. வழித்தடம் 1 வண்ணாரப்பேட்டை முதல் விமான நிலையம் வரையும், வழித்தடம் 2 சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையும் திட்டமிடப்பட்டது. முதல் கட்டத்தின் மொத்த நீளம் சுமார் 45 கிலோமீட்டர். இதில் 32 மெட்ரோ நிலையங்கள் அமைக்கப்பட்டன. அவற்றில் 19 நிலையங்கள் சுரங்கப்பாதையிலும், 13 நிலையங்கள் உயர்த்தப்பட்ட பாதையிலும் அமைந்திருக்கின்றன. முதல் கட்டத்தில் சுமார் 55% பாதை சுரங்கமாகவும், மீதமுள்ள பகுதி உயர்த்தப்பட்ட பாதையாகவும் அமைக்கப்பட்டது.
1: இந்த அமைப்பு சென்னையின் முக்கியமான வணிக, குடியிருப்பு மற்றும் போக்குவரத்து மையங்களை இணைக்கும் வகையில் திட்டமிடப்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டத்தின் கட்டுமான பணிகள் மிகப்பெரிய பொறியியல் சவாலாக இருந்தன. சென்னையின் அடர்த்தியான நகர்ப்புற பகுதிகளில் உயர்த்தப்பட்ட பாலங்கள் அமைப்பதுடன் முக்கியமான பகுதிகளின் கீழ் சுரங்கப்பாதைகளும் அமைக்க வேண்டியிருந்தது. சாலைகளின் கீழ் சுரங்கங்களை அமைப்பது மிகவும் சிக்கலான பணியாக இருந்தது. குடிநீர் குழாய்கள், கழிவுநீர் குழாய்கள், மின்சார கேபிள்கள் மற்றும் ஏற்கனவே இருந்த பிற உள்கட்டமைப்புகளை பாதுகாத்தபடி சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. மெட்ரோ திட்டத்தின் சுரங்க பகுதிகளில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதனால் சென்னையின் அடர்த்தியான நகர்ப்புற பகுதிகளிலும் போக்குவரத்தை முற்றிலும் முடக்காமல் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடிந்தது.
0: சென்னை மெட்ரோவின் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக முதல் ரயில் சோதனை ஓட்டம் அமைந்தது. 2013 நவம்பர் மாதம் 6 அன்று கோயம்பேட்டில் முதல் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பிரேசிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட முதல் ரயில் பெட்டியை பயன்படுத்தி இந்த சோதனை நடத்தப்பட்டது. அதே நிகழ்வில் மின்சார துணை நிலையமும் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்வு சென்னை மெட்ரோவின் செயல்பாட்டு வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது.
1: சென்னை மெட்ரோவின் பொதுமக்களுக்கான சேவை அதிகாரபூர்வமாக தொடங்கிய ஆண்டு 2015. 29 ஜூன் 2015 அன்று கோயம்பேடு ஆலந்தூர் வரையிலான சுமார் 10.15 கிலோமீட்டர் உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இதுவே சென்னையின் முதல் மெட்ரோ பயணிகள் சேவையாகும். இந்த தொடக்கம் சென்னையின் பொது போக்குவரத்து வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. நகர மக்கள் முதன்முறையாக நவீன மெட்ரோ ரயிலில் பயணிக்க தொடங்கினர். கோயம்பேடு ஆலந்தூர் வழித்தடத்தில் மெட்ரோ சேவை தொடங்கியதன் மூலம் சென்னை இந்தியாவின் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட நகரங்களின் வரிசையில் முக்கிய இடத்தை பெற்றது. முதல் சேவை தொடங்கிய பின்னர் மெட்ரோ திட்டம் விரைவாக விரிவுபடுத்தப்பட்டது. 21 செப்டம்பர் 2016 அன்று லிட்டில் மவுண்ட் முதல் விமான நிலையம் வரையிலான உயர்த்தப்பட்ட வழித்தடம் திறக்கப்பட்டது.
0: இந்த பகுதி சுமார் 8.6 கிலோமீட்டர் நீளமுடையது. லிட்டில் மவுண்ட், கிண்டி, ஆலந்தூர், நங்கநல்லூர் சாலை, மீனம்பாக்கம் மற்றும் விமான நிலையம் ஆகிய முக்கிய நிலையங்களை இது இணைத்தது. இதன் மூலம் சென்னை விமான நிலையம் நகரின் மெட்ரோ ரயில் வலையமைப்புடன் நேரடியாக இணைக்கப்பட்டது. விமான பயணிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்களுக்கு இது முக்கியமான போக்குவரத்து வசதியாக மாறியது.
1: சென்னை மெட்ரோவின் மற்றொரு முக்கிய சாதனை சுரங்க ரயில் சேவையின் தொடக்கமாகும். 14 மே 2017 அன்று திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரையிலான முதல் சுரங்க மெட்ரோ வழித்தடம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. இது சென்னை நகரின் நிலத்தடியில் நவீன ரயில் போக்குவரத்து உருவாகியதற்கான முக்கியமான நிகழ்வாகும். இதன் மூலம் சென்னை மெட்ரோ உயர்த்தப்பட்ட ரயில் மட்டுமல்லாமல் சுரங்கப்பாதை ரயில் சேவையையும் கொண்ட நகரமாக மாறியது. 25 மே 2017

0: நேற்றன்று நேரு பூங்காவிலிருந்து சென்னை சென்ட்ரல் மற்றும் சைதாப்பேட்டையிலிருந்து ஏஜிடிஎம்எஸ் ஆகிய சுரங்க பகுதிகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டன. சென்னை சென்ட்ரல் போன்ற மிக முக்கியமான ரயில் முனையத்துடன் மெட்ரோ இணைக்கப்பட்டதால் மெட்ரோ ரயில், புறநகர் ரயில் மற்றும் நீண்ட தூர ரயில் பயணங்களுக்கு இடையே போக்குவரத்து இணைப்பு மேம்பட்டது.
1: சென்னை மெட்ரோ முதல் கட்டத்தினுடைய மிக முக்கியமான நிறைவு நிகழ்வு 10 பிப்ரவரி 2019 நடைபெற்றது. ஏஜிடிஎம்எஸ் முதல் வண்ணாரப்பேட்டை வரையிலான சுரங்கப்பகுதி திறக்கப்பட்டதன் மூலம் முதல் கட்டத்தின் சுமார் 45 கிலோமீட்டர் வலையமைப்பு முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தது. இதன் மூலம் சென்னை வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு இடையே மெட்ரோ பயண வசதி பெரிதும் மேம்பட்டது. முதல் கட்டம் நிறைவடைந்த பின்னரும் மெட்ரோ வலையமைப்பை மேலும் விரிவுபடுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே சுமார் 9.05 கிலோமீட்டர் நீளமுடைய முதல் கட்ட விரிவாக்கம் உருவாக்கப்பட்டது. இதில் 9 நிலையங்கள் அமைக்கப்பட்டன. அவற்றில் 7 உயர்த்தப்பட்ட நிலையங்களும் 2 சுரங்க நிலையங்களும் அடங்கும்.
0: இந்த விரிவாக்கம் வடசென்னையின் முக்கியமான பகுதிகளை மெட்ரோ வலை அமைப்புடன் இணைத்தது. 14 பிப்ரவரி 2021 அன்று வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரையிலான பெரும் பகுதி சேவை பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. மீதமிருந்த திருவொற்றியூர், தேரடி மற்றும் விம்கோ நகர் தொடர்பான நிலைய பணிகளும் பின்னர் நிறைவு செய்யப்பட்டு 13 மார்ச் 2022 அன்று செயல்பாட்டுக்கு வந்தன. சென்னை மெட்ரோவின் முக்கியமான சிறப்புகளில் ஒன்று அதன் நவீன தொழில்நுட்ப அமைப்பாகும். உயர்த்தப்பட்ட பாதைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் இரண்டும் பயன்படுத்தப்படுகின்றன. மெட்ரோ நிலையங்களில் பயணிகள் எளிதாக மேல் மற்றும் கீழ்த்தளங்களுக்கு செல்ல மின் தூக்கிகள் மற்றும் நகரும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயணத்தை எளிதாக்கும் வகையில் இவ்வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன.
1: மின்னணு டிக்கெட், ஸ்மார்ட் கார்டு, QR குறியீடு உள்ளிட்ட பல்வேறு டிக்கெட் முறைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் விரைவாகவும் எளிதாகவும் பயணம் மேற்கொள்ள முடிகிறது. சென்னை மெட்ரோவின் அடுத்த பெரிய வளர்ச்சி Phase 2 என்று சொல்லப்படும் கட்டம் 2 ஆகும். நகரத்தின் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை மேலும் சிறப்பாக இணைக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. கட்டம் 2 3 முக்கிய வழித்தடங்கள் உள்ளன. மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் 2 வரையும், லைட் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரையும், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையும் மொத்தமாக சுமார் 118.9 கிலோமீட்டர் நீளத்திலும் 128 நிலையங்களுடனும் இந்த கட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மதிப்பிடப்பட்ட திட்ட செலவு ₹63,246 கோடி ஆகும்.
0: இதன் மூலம் முதல் கட்டத்துடன் இணைந்து சென்னை மெட்ரோவின் மொத்த வலை அமைப்பு சுமார் 173 கிலோமீட்டராக விரிவடையும் என மத்திய அரசின் அறிவிப்பு தெரிவிக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் என்பது வெறும் போக்குவரத்து வசதி மட்டுமல்ல, அது நகரத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கான முக்கியமான உள்கட்டமைப்பாக மாறியுள்ளது. சாலை போக்குவரத்தில் பயணிக்கும் மக்களில் ஒரு பகுதியினரை மெட்ரோவுக்கு மாற்றுவதன் மூலம் சாலைகளில் வாகன நெரிசலை குறைக்க முடியும். இதனால் எரிபொருள் சேமிப்பு, பயண நேர குறைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல நன்மைகள் கிடைக்கின்றன.
1: மேலும் மெட்ரோ நிலையங்களை பேருந்துகள், புறநகர் ரயில்கள் மற்றும் பிற போக்குவரத்து வசதிகளுடன் இணைப்பது நகரத்தின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து அமைப்பை வலுப்படுத்துகிறது. சென்னை மெட்ரோ ரயிலின் வரலாறு என்பது சென்னை நகரத்தின் வளர்ச்சியுடன் இணைந்த ஒரு முக்கியமான வரலாறாகும். 2007 CMRL நிறுவனம் உருவாக்கப்பட்டதில் தொடங்கி 2013 முதல் சோதனை ஓட்டம், 2015 முதல் பயணிகள் சேவை, 2017 முதல் சுரங்க மெட்ரோ, 2019 முதல் கட்ட நிறைவு, 2021-22 வட சென்னை விரிவாக்கம் என மெட்ரோ பல முக்கிய மைல்கற்களை கடந்துள்ளது.
0: இன்று சென்னை மெட்ரோ நகரின் அன்றாட வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. எதிர்காலத்தில் கட்டம் 2 Phase 2 செயலாக்கத்தில் இருக்கும் திட்டம் நிறைவேறும் போது சென்னை நகரின் பல பகுதிகள் மேலும் நெருக்கமாக இணைக்கப்படும். இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைத்து வேகமான, பாதுகாப்பான, நவீன மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பொது போக்குவரத்து அமைப்பாக சென்னை மெட்ரோ மேலும் வளர்ச்சி பெறும். மெட்ரோ ரயில் நிலையங்கள் வெறும் ரயில் ஏறி இறங்கும் இடங்களாக மட்டுமல்லாமல் பாதுகாப்பான, வசதியான, அனைவரும் மற்றும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய நகர்ப்புற போக்குவரத்து மையங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னை மெட்ரோ நிலையங்களில் பயணிகளின் வசதிக்காக

0: பல்வேறு நவீன வசதிகள் வழங்கப்படுகின்றன.
1: முதியவர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அதிகமான பொருட்களுடன் பயணம் செய்பவர்களுக்காக மின் தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நிலையத்தின் பல்வேறு தளங்களுக்கு விரைவாக செல்ல நகரும் படிக்கட்டுகள் உள்ளன. சென்னை மெட்ரோவின் பல நிலையங்களில் தெருமட்டத்திலிருந்து கான்கோர்ஸ் மற்றும் பிளாட்ஃபார்ம் பகுதிகளுக்கு செல்லும் வகையில் இவை அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகளின் தேவைக்காக பல மெட்ரோ நிலையங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சில நிலையங்களில் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை போன்ற கூடுதல் வசதிகளும் உள்ளன.
0: மெட்ரோ நிலையங்களில் சக்கர நாற்காலி, தடையற்ற நுழைவு பாதை, தாழ்வான உயரத்தில் குடிநீர் வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறைகள், பிரெயில் வசதிகள் மற்றும் கைப்பிடிகள் போன்றவை வழங்கப்படுகின்றன. சக்கர நாற்காலி மற்றும் ஸ்ட்ரெச்சர் போன்றவையும் நிலைய கட்டுப்பாட்டு அறைகளில் வைத்திருப்பதாக சென்னை மெட்ரோ குறிப்பிடுகிறது. பயணிகளின் பாதுகாப்பிற்காக சிசிடிவி கண்காணிப்பு, பாதுகாப்பு சோதனை, தீ எச்சரிக்கை அமைப்பு, அவசர வெளியேறும் வழிகள் மற்றும் எமர்ஜென்சி ஷாப் வசதி உள்ளன. நிலையங்களில் அவசர நிலையை சமாளிக்க தீயணைப்பு மற்றும் மருத்துவ உதவிக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. திடீர் உடல்நலக்குறைவு அல்லது சிறிய விபத்து ஏற்பட்டால் உடனடி உதவி வழங்குவதற்காக முதலுதவி பெட்டி கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தேவையான போது அருகிலுள்ள மருத்துவமனைகளின் உதவியை பெறும் வகையில் அவசர வசதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன.
1: ரயில் வருகை, புறப்படும் நேரம், செல்லும் திசை போன்ற தகவல்களை பயணிகள் தெரிந்து கொள்ள பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே சிஸ்டம் மற்றும் ஒலிபெருக்கி அறிவிப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் புதிய பயணிகளும் சரியான நடைமேடை மற்றும் ரயிலை எளிதாக கண்டறிய முடிகிறது. நிலையங்களில் டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் தானியங்கி டிக்கெட் வழங்கும் இயந்திரங்கள் போன்ற வசதிகள் உள்ளன. இதன் மூலம் பயணிகள் விரைவாக டிக்கெட் பெற முடிகிறது. ஸ்மார்ட் கார்டு மற்றும் QR அடிப்படையிலான பயண வசதிகளும் மெட்ரோ அமைப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. நடக்க முடியாதவர்கள் அல்லது தற்காலிகமாக நடமாட்ட குறைபாடு உள்ளவர்களுக்கு வீல் சேர் வசதி வழங்கப்படுகிறது. நிலையத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் வகையில் மின்தூக்கி வசதியும் இருப்பதால் மாற்றுத்திறனாளிகள் சுயமாக பயணம் செய்வது எளிதாகிறது.
0: பல மெட்ரோ நிலையங்களில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் உள்ளன. இதனால் மக்கள் தங்கள் வாகனங்களை நிலையத்தில் நிறுத்திவிட்டு மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய முடிகிறது. இதுபோன்ற பார்க் அண்ட் ரைடு வசதி சாலை நெரிசலை குறைக்கவும் உதவுகிறது. சில மெட்ரோ ரயில் நிலையங்களில் கடைகள், உணவகங்கள் மற்றும் சிறிய வணிக நிலையங்கள் செயல்படுகின்றன. இதனால் பயணிகள் தங்களுக்கு தேவையான உணவு, பானங்கள், அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். சில சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன. இது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் முயற்சியாகும். மெட்ரோ நிலையத்திலிருந்து பயணிகள் தாங்கள் செல்ல நினைக்கும் இடத்திற்கு எளிதாக செல்ல பேருந்து, மிதிவண்டி மற்றும் பிற போக்குவரத்து இணைப்புகள் வழங்கப்படுகின்றன. சில நிலையங்களில் MTC சிற்றுந்து இணைப்பும் மிதிவண்டி வசதியும் காணப்படுகிறது. பயணிகள் காத்திருக்கும் போது அமர்வதற்கான இருக்கைகள் மற்றும் தேவையான காத்திருப்பு பகுதிகள் உள்ளன. குறிப்பாக முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் பயன்படுத்துவதற்கு இவை பயனுள்ளதாக உள்ளன.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிசிடிவி கண்காணிப்பு, பாதுகாப்பு சோதனை மற்றும் உதவி மையங்கள் உள்ளன. சில நிலையங்களில் ஃபீடிங் ரூம் எனப்படும் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறைகளும் வழங்கப்பட்டுள்ளன. மெட்ரோ ரயில் நிலையங்களில் வழங்கப்படும் வசதிகள் பயணிகளின் பாதுகாப்பு வசதி, வேகம், சுகாதாரம் மற்றும் அனைவருக்கும் சமமான அணுகல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளன. மின்தூக்கி, நகரும் படிக்கட்டு, குடிநீர், கழிப்பறை, முதலுதவி, சிசிடிவி தகவல் பலகை, சக்கர நாற்காலி, வாகன நிறுத்தம், கடைகள், EV சார்ஜிங் மற்றும் பலவிதமான போக்குவரத்து வாகனங்கள் போன்ற வசதிகள் மெட்ரோவை வெறும் ரயில் சேவையாக இல்லாமல் முழுமையான நகர்ப்புற போக்குவரத்து அமைப்பாக மாற்றுகின்றன.
0: அடுத்ததாக நாம் மெட்ரோ ரயிலை பயன்படுத்தும் பொதுமக்கள் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை பற்றி தெரிந்து கொள்வோம். மெட்ரோ ரயில் நகர்ப்புற போக்குவரத்தில் வேகமான, பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்தை வழங்குகிறது. ஆனால் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் மற்ற பயணிகளின் வசதிக்கும் நாம் அனைவரும் சில அடிப்படை விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியமாகும். முதலில் நாம் செய்ய வேண்டியவை எவை என்றால், பயணிக்கும் நிலையம் மற்றும் சேரும் நிலையத்திற்கு ஏற்ப சரியான டிக்கெட் அல்லது QR டிக்கெட் பெற வேண்டும். டிக்கெட் கவுண்டர் மற்றும் தானியங்கி டிக்கெட் இயந்திரங்களில் பொறுமையுடன் வரிசையை பின்பற்ற வேண்டும். பயணிகள் குறிப்பிட்ட வழிகளில் மட்டுமே நிலையத்திற்குள் நுழைந்து வெளியேற வேண்டும். பாதுகாப்பு பணியாளர்கள் மேற்கொள்ளும் சோதனைகளுக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். ரயில் வரும்போது மஞ்சள் அல்லது பாதுகாப்பு கோட்டை கடந்து நிற்கக்கூடாது. ரயில் கதவுகள் திறந்ததும் உள்ளே செல்ல அவசரப்படாமல் முதலில் பயணிகள் வெளியேறும்

0: இதற்கு இடம் கொடுக்க வேண்டும். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும். தேவையான நேரங்களில் அவர்களுக்கு இருக்கை அல்லது பாதை வழங்க வேண்டும். நகரும் படிக்கட்டுகளில் கைப்பிடியை பிடித்து கொண்டு பாதுகாப்பாக நிற்க வேண்டும். மின்தூக்கியை பயன்படுத்தும் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கு முதலில் முன்னுரிமை வழங்குவது நல்லது. ரயில் வருகை, புறப்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அறிவிப்புகளை கவனமாக கேட்கவும் பின்பற்றவும் வேண்டும்.
1: கைப்பைகள், பணப்பைகள், கைபேசிகள் மற்றும் பிற பொருட்களை கவனமாக வைத்திருக்க வேண்டும். நிலையத்திலும் ரயிலிலும் குழந்தைகளை தனியாக விட்டுவிடக்கூடாது. உடல்நல பிரச்சனை, சந்தேகத்திற்கிடமான பொருள் அல்லது வேறு அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக மெட்ரோ பணியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டும். குப்பைகளை மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என குறிப்பிடப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளில் தனித்தனியாக போட வேண்டும். பயணிகளின் தனி உரிமையை மதிக்க வேண்டும். அதாவது மற்றவர்களை தொந்தரவு செய்யாமல் பொறுப்புடன் பயணம் செய்ய வேண்டும். அடுத்ததாக செய்யக்கூடாதவை எவை என்றால், தண்டவாள பகுதிகளுக்குள் செல்லவும் கூடாது, அங்கே விழுந்த பொருட்களை எடுக்கக்கூடாது. ரயில் வரும் நேரத்தில் பாதுகாப்பு கோட்டை தாண்டி நடைமேடையின் விளிம்பில் நிற்பது மிகவும் ஆபத்தானது. கதவு மூடும்போது கைகள், கால்கள் அல்லது பொருட்களை இடையில் வைக்கக்கூடாது. ரயில் கதவுகளை வலுக்கட்டாயமாக திறக்கக்கூடாது. நகரும் படிக்கட்டுகளில் ஓடக்கூடாது. அதில் குழந்தைகளை விளையாட அனுமதிக்கவும் கூடாது. நிலையத்திற்குள் புகைப்பிடிக்க கூடாது.
0: மது அல்லது போதைப் பொருள் பயன்படுத்தி பயணம் செய்யக்கூடாது. தீப்பற்றக்கூடிய அல்லது ஆபத்தான பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது. சந்தேகத்திற்கிடமான பொருட்களை தொடக்கூடாது. உரிமையாளர் இல்லாமல் கிடக்கும் பை அல்லது பெட்டி போன்றவற்றை கண்டால் அதை தொடாமல் அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும். நிலையத்திற்குள் எச்சில் துப்பக்கூடாது. சுவர்களிலும் ரயில் பெட்டிகளிலும் எழுதவோ வரையவோ கூடாது. பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது தவறாகும். சத்தமாக பேசவோ அல்லது இயர்போன்ஸ் இல்லாமல் இசை கேட்கவோ கூடாது. கைபேசியில் அதிக சத்தத்தில் பேசுவது மற்ற பயணிகளுக்கு இடையூறாக இருக்கும். பைகள் மற்றும் பொருட்களை இருக்கைகளில் சேமித்து இருக்கைகளை தேவையின்றி ஆக்கிரமிக்க கூடாது.
1: மெட்ரோ சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது. கதவுகள், இருக்கைகள், தகவல் பலகைகள் போன்றவற்றை சேதப்படுத்துவது சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு வழிவகுக்கும். ஓடும் ரயிலில் கதவுக்கு அருகில் சாய்ந்து நிற்கக்கூடாது. செல்லும் வழியில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் அவசர நிலையில் பிற பயணிகளின் நடமாட்டத்திற்கு இது தடையாக இருக்கும். அவசர கால அலாரம் அல்லது அவசர உபகரணங்களை தேவையின்றி பயன்படுத்தக்கூடாது.
0: ரயில் நிலையத்தில் ஓடக்கூடாது. குறிப்பாக நடைமேடை, படிக்கட்டு மற்றும் எஸ்கலேட்டர் பகுதிகளில் கவனமாக நடக்க வேண்டும். பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் விளம்பரங்கள் அல்லது துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க கூடாது. மெட்ரோ ரயில் பொதுமக்களுக்கான ஒரு முக்கியமான பொது போக்குவரத்து சேவையாகும். அதன் பயன் முழுமையாக மக்களை சென்றடைய பயணிகளின் ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் மிகவும் அவசியமாகும்.
1: நாம் ஒவ்வொருவரும் விதிமுறைகளை மதித்து பிற பயணிகளின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டால் மெட்ரோ பயணம் வேகமானது மட்டுமல்லாமல் பாதுகாப்பானதும் இனிமையானதுமாக அமையும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் சென்னை மெட்ரோ ரயில் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. ஹேமலதா. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மாபொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது கௌட்டில்யா பொருளாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நிலையான வளர்ச்சி என்ற அடித்தளத்துடன் அனைத்தையும் உள்ளடக்கிய மேம்பாட்டுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களும் விடுபடாமல் வளர்ச்சியின் பலன்களை பெறுவதே பொருளாதார மீட்சியின் பயன் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் எடுத்துரைத்தார். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருமித்த முடிவை நோக்கியே வாதங்களும் விவாதங்களும் அமைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு 2029 போதையில்லா இந்தியாவை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், துருக்கியைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி நவ்பிரீத் சிங் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டு நம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு பெருமளவிலான போதைப் பொருட்களை துருக்கி நாட்டு குடியுரிமையின் கீழ் போலி பெயரில் இவர் தொடர்ந்து கடத்தி வந்ததாகவும், பல்வேறு கடத்தல் குற்றங்களில் தொடர்புடைய இவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தி இந்தியா கொண்டுவரப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த வெற்றிகரமான செயல்பாட்டை மேற்கொண்ட அனைத்து புலனாய்வு நிறுவனங்களுக்கும் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள இந்திய பட்டய கணக்காளர்களுடன் கலந்துரையாடிய அவர், எல்லை தாண்டிய வரிமுறைகள், ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், நிதி ஆளுமையில் அவர்களின் செயல்பாட்டை எடுத்துரைத்தார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்திய தொழில் நிறுவனங்கள் தயார் நிலையில் இருப்பதற்கு பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். வலுவான உள்நாட்டு வளர்ச்சியுடன் கூடிய நாட்டின் பொருளாதார உத்வேகம் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தன்னம்பிக்கை சுயசார்பு கொள்கைகளை பிரதிபலிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி 12 இன்று நிறைவு செய்கிறது. 2014 விஜயதசமி தினத்தன்று இதே நாளில் பிரதமரின் முதலாவது மன் கி பாத் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட்டது.

0: 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பானது. கடந்த 12 ஆண்டுகளில் மனதின் குரல் நிகழ்ச்சி நாட்டின் பல்வேறு மாற்றங்களுக்கு வழிகோலியதோடு வளர்ச்சி பாதையில் குடிமக்கள் எழுச்சியுடன் பங்கேற்கவும் உத்வேகம் அளித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் ஆக்கப்பூர்வமான உத்வேகமிகு செயல்பாடுகளை பிரதமர் வானொலி மூலம் பகிர்ந்து கொண்டதுடன் கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புத்தாக்க திறன்கள், சமூக சேவையில் அவர்கள் ஆற்றி வரும் அளப்பரிய செயல்பாடுகளையும் பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெறுவதில் தமிழறிஞர் மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சிலம்பு செல்வர் என போற்றப்படும் மாப்போசியின் 31வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் நாட்டின் விடுதலைக்கு சிறந்த பங்களித்த அவரை நினைவு கூறுவோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேலும் சில மாதங்களில் நீண்டகால மின்சார கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நெய்வேலியிலிருந்து மத்திய தொகுப்பிற்கு வரும் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால்தான் தொழில்துறையினர் ஜெனரேட்டரை பயன்படுத்த கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். தொழில்துறையினருக்கு எந்தவொரு மின்சார தடையும் செய்யப்படவில்லை என்றும், தற்காப்பு காரணமாக ஒரு சில பகுதிகளில் அதுபோன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்றும் திரு நிர்மல்குமார் உறுதிபட தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து இவ்விரு தொகுதிகளிலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தாராபுரத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் துவங்கிய காவல்துறையினரின் தபால் வாக்குப்பதிவு மாலை 5:30 வரை நடைபெற உள்ளது. குண்டடம், பூரியநல்லூர், தாராபுரம் நகரம், கொண்டரசம்பாளையம், வேங்கிப்பாளையம் உட்பட தாராபுரம் தொகுதியில் வசிக்கக்கூடிய 195 காவலர்கள் தபால் வாக்குப்பதிவு செய்ய உள்ளனர். தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விறுவிறுப்பாக காவல்துறையினர் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தாராபுரம் பகுதியிலிருந்து சபரிஷ்.
0: தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க தீவிர வாகன தணிக்கை நடைபெறுவதாக அரசு தெரிவித்துள்ளது. பண்டிகை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க வெளி மாநிலங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயங்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இந்நடவடிக்கை. மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களுக்கு அளித்து வரும் சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசிய விளையாட்டு 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்று தமிழகம் திரும்பிய வித்யா ராம்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், பயிற்சியாளர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: என் பேர் வித்யா ராம்ராஜ். நான் ஏஷியன் கேம்ஸில் 3 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. இந்த 43 இயர்ஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் முடியும் அப்படின்னு காட்டுறோம். இனிமேல் வர ஃபியூச்சர்ஸ்க்கு வேர்ல்ட் கிளாஸ் லெவலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு நேற்று கூட நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்த்தோம். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. 100% நம்ம கொடுக்கணும். கூட இருக்க சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு 101% கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆஸ் அத்லெட், ஒரு அத்லெட் வந்து லைக் டீச்சர்ஸ் கோச்சஸ் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. எவ்வளோ ஈக்குவல் அத்லெட்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அந்த ஈக்குவல்ஸ் கோச்சஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு.
0: கும்பகோணத்திலிருந்து கல்யாண ரங்கநாதர், பரிமள ரங்கநாதர், நாச்சியார் கோவில், செங்கனூர் ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட 14 முக்கிய வைணவ ஆலயங்களை ஒரே நாளில் தரிசிக்கும் சிறப்பு ஆன்மீக சுற்றுலா பேருந்து சேவை கும்பகோணத்தில் இன்று காலை தொடங்கியது. தமிழக அரசின் இந்த சிறப்பு ஆன்மீக சேவை பக்தர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
3: தமிழக அரசு கும்பகோணம் கோட்டத்தின் சார்பில் 108 வைணவத்தலங்களில் தீர்காழி அருகே கவியத்தலங்கள் உள்ளன. அதை ஒரே நாளில் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணி கண்டு கழிக்கணும்னு இந்த புரட்டாசி மாதத்தில் தமிழக அரசின் சார்பில் சிறப்பு பேருந்து வசதிகள் துவக்கி உள்ளது. இதன் மூலமாக கோயில்களை ஒரே நாளில் தரிசனம் பண்ணலாம். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு முன்முயற்சி. பக்தர்களின் சார்பாகவும் பயனாளிகளின் சார்பாகவும் மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்.
0: இதனிடையே புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி வைணவ ஆலயங்களில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வன உயிரின வார விழாவையொட்டி குற்றாலம் மலைப்பகுதியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பிளாஸ்டிக் பயன்பாட்டால் வன உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றால வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வன உயிரின வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சுற்றுலா தலமான சிற்றருவி முதல் செண்பகாதேவி அருவி வரை செல்லும் மலைப்பகுதிகளில் மகளிர் கல்லூரி மாணவிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற பிளாஸ்டிக்

0: பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை மாணவிகள் சேகரித்ததுடன் மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை வீசாமல் வனப்பகுதியையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்தின் கீழ் முன்னணி நிறுவனங்களில் பயிற்சி பெற விரும்பும் இளையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் ஓட்டி வந்த 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. முன்னதாக ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்திருந்த நிலையில் 212 என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் 6 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து இந்தியா இப்போட்டியில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. தற்போது 19 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலம் என 81 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மா போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானிற்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55.
3: இசை

0: மெல்லிசை கேட்டீர்கள்.
1: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க.
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: எனும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நேரில் கேட்க இருக்கிறீர்கள் மதுரத்தென்றல். இது பி.வி. ஸ்ரீனிவாஸ் சிறப்பு பாடல்களாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது. யார் நீ இந்த திரைப்படத்திலிருந்து பி.வி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி குரல்களில்

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: பிற்பகல் பொழுதை இனிமையாக்கிக் கொண்டிருக்கும் மதுரத் தண்டலில் இனி பாசமலர். இந்த திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

0: தனித்து ஒலிக்கிறது. இது வாழ்க்கை படகு.
1: சிரிக்கிறியே? சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணே.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒன்னு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில் இனி போலீஸ்காரன் மகள், இந்த திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி குரல்களில் பாடல் கேட்போம் நேயர்களே.

0: விடைபெறுகிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மதுரத்தென்றல். இனி வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி AWS, பாளையங்கோட்டை, கோழிப்போர் விளை, கொடுமுடியாறு அணை, களக்காடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருநெல்வேலி, தென்காசி, அடவி நயினார் அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாகவும், ஏனைய பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பான அளவிலேயும் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாக பதிவானது. சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையானது தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 10.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இனி வானிலை முன்னறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஏனைய இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் சில பகுதிகளிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர்

வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 3 மணி. மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒலிபரப்பில் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.

மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸில் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரல் அமுதம்.

0: கல்வி இல்லாதவனின் அறிவு சில சமயம் சிறப்புடையதாக தோன்றினாலும் அறிவுடையவர்கள் அதை உண்மை அறிவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறள் எண் 404 அதிகாரம் கல்லாமை.
1: கல்லாதான் ஒற்பம் கழிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார்.
0: கல்வி இல்லாதவனின் அறிவு சில சமயம் சிறப்புடையதாக தோன்றினாலும் அறிவுடையவர்கள் அதை உண்மை அறிவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறள் எண் 404 அதிகாரம் கல்லாமை.
2: வணக்கம் அன்பர்களே, நேரம் 5:30 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரத்தெஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் பாடல் ஆதவன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சின்மை மற்றும் மேகா படியே பாடல்.

ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில். இது மதுர தஞ்சல். அநேகன் திரைப்படத்திற்கான பாடல் தான் கேட்க போறோம். இதோ பவதாரணி திப்பு தனுஷ் மற்றும் அபய் ஜோத்புர்கார் குரலில்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற

0: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு. அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
1: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
2: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
0: நானும் நீயும் சேர்ந்து தான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
1: ஓகே.
3: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை. மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்திற்கான பாடல் தாங்க கேட்க போறோம். ஜி வி பிரகாஷ்குமார் இசை மற்றும் அவருடைய குரலில் பாடல் வருகிறது. இதோ ஹரிணி மற்றும் அஜிஸ் இணைந்து பாடிய பாடல்.

நேரம் 5:55 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை ஃபம் ரெயின்போ 103.3 ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1869 கிலோ ஹெட்ஸில் மதுர தென்றல். இசைக்கும் நிறைவான பாடலுடன் விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே. சக்கரக்கட்டி பாடல் இதோ.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு படப்பாடல் நல தமயந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல் இசைக்க காத்திருக்கிறது. 6:55 சேவை செய்திகள் கேட்கலாம் நேயர்களே. 7:00 மதுரை தென்றல். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் கேட்கவிருக்கிறோம். எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ்

செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவணம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாகம். 8:05 மதுரத்தென்றல் கேட்கவிருக்கிறோம். 8:30 இசை மஞ்சரி சுகந்தா காளமேகம் பாட்டு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:45 ஆங்கில நிகழ்ச்சி வாழ்க்கைக்கு அப்பாலும் வாழ்க்கை நிறைவு பகுதி உறுப்பு தானம் குறித்து ரோட்டரியன் மற்றும் சமூக சேவையாளரான திரு லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கவிருக்கிறோம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரத்தென்றல் கேட்கவிருக்கிறோம். 9:30 நட்சத்திர கீதங்கள் நடிகர் ஏவிஎம் ராஜன் அவர்களின் திரைப்பட பாடல்கள். 10:00 தேசிய நிகழ்ச்சி கேட்கவிருக்கிறோம். தேசிய இசை நிகழ்ச்சி கேட்கவிருக்கிறோம். NPM ரஃபிக் கான் வயலின். அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இவையாவும் இன்று இனி தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும் நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
6: துள்ளி துள்ளி போகும்
5: வளர்க்க

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுட்டு இருக்கிறது. இப்போ கேட்க போகிறது என்ன அப்படின்னா, நலதமயந்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள். ஒரு சூப்பரான திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் நலதமயந்தி அப்படிங்கிற திரைப்படம். ஒரு எந்த வெளியுலக தொடர்பு அதிகம் இல்லாத ஒரு மனிதர், யார் கூடயுமே ரொம்ப பேசி பழகாத ஒரு மனிதர் வந்து ஃபாரினில் போய் தன்னோட தங்கையுடைய திருமண கடன் அடைக்கிறதுக்காக அங்கே போய் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாரு. போகிற இடத்துல அவருக்கு என்னென்னலாம் நடக்குது, அவர் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறார், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக காதல், அதுக்கப்புறம் வந்து சில சமூக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி எடுத்து சொல்கிற படம். போகிற போக்கில் ஒரு கருத்தை சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருத்து ஆனால் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு அருமையான கருத்துக்களும் சேர்ந்த ஒரு கலவையாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். இந்த திரைப்படத்துலேருந்து தான் இன்றைக்கி நம்ம அருமையான பாடல்கள் கேட்க இருக்கிறோம். சரி, முதலாவதாக பாடல்கள் கேட்டு வந்துடலாம்.

0: நமத்து நன்னா பாருங்கோ, நன்னா பாருங்கோ.
1: சம்மந்து கண்ட நலங்களை மட்டும் காட்டக்கூடாது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 100. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள்லாம் நல தமயந்தி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில கதை, அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் இல்லையா. இந்த திரைப்படத்தில் வந்து முன்னமே சொன்னது மாதிரி அவர் வந்து அவருடைய தங்கையின் திருமணத்திற்காக என்ன பண்ணுவார், கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பார். அந்த கடன் அடைக்கிறதுக்காக ஃபாரினில் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா போவாங்க. ஆஸ்திரேலியாவில் அவருடைய பொருட்கள் எல்லாம் வந்து திருடு போய் விடுறதுனால அவருக்கு வேறு என்ன செய்யணும் அப்படின்றதே தெரியலை. அவருக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அங்கே ஒரு குடும்பத்தின், ஒரு தமிழ் குடும்பத்தினுடைய அறிமுகம் கிடைக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவரை வீட்டில் வச்சு அவருக்கு ஒரு வேலை கொடுத்து, அவரை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்க, அதில் வந்து அவருக்கு வேலை கொடுத்து அவருக்கு ஏதோ ஒரு சம்பளம் அப்படின்னு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டுக்கு வந்ததற்கான அந்த பாஸ்போர்ட், அந்த விஷயங்கள் இத்தியாதிகள் எல்லாமே தொலைஞ்சு போயிடுறதுனால அங்கே இருக்கிற ஒரு பெண், அதாவது ஒரு நம் நாட்டு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்வதுக்கு இவங்க எல்லாரும் வந்து வற்புறுத்துகிறாங்க. அந்த வற்புறுத்தலின் பேரில் அவரும் திருமணம் செய்து கொள்கிற மாதிரி

ஒரு நாடகங்கள்லாம் நடத்தி ஏதோ ஒரு முயற்சி செய்கிறாங்க அவர் அந்த நாட்டில் வேலை செய்ய வைக்கிறதுக்காக. ஏன்னா அவருடைய கஷ்ட சூழ்நிலையை அவர் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுமே வந்து சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அப்படி ஒத்துக்கிறம்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்குமே பிரியம் இல்லாமல் தான் திருமணம் நடக்குது. ஆனால் அந்த திருமணத்திற்கு பிறகு அவங்களுக்கு இருவருக்கும் இடையேயான புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருப்பாங்க. அதே போல் அந்த பெண் வந்து மிக துணிச்சலாக எடுக்கிற சில முடிவுகள், தங்களுடைய அதாவது அவருடைய தங்கையுடைய வாழ்க்கையில் அந்த பெண் எடுக்கிற முடிவு, இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக படத்தில் காட்டியிருப்பாங்க. சரி, ஒரு பாடல் அடுத்து கேட்டுடலாம்.

தொட்ட சட்டி சுட்டதா, இனி புத்தி சொல்வதை மனம் விட்டு விட்டதா.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள். நலதமயந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டீர்கள் நேர்களே. இனி நாம் கேட்கவிருப்பது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் கொண்டுவந்த சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவந்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட எல்லை பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா அல்லது பரிசு பொருட்களை வழங்குவது என தேர்தல் விதி மீறல்கள் போன்றவைகளை கண்காணிக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். 1300 வாக்குப்பதிவு மையங்களில் பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபட உள்ளனர்.

0: செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக அனைத்து அத்தியாவசிய தேவைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் 50,000 அதிகமான ரொக்கப்பணத்தை எடுத்து செல்வோர் அதற்கான அனைத்து ஆதார ஆவணங்களையும் கட்டாயமாக உடன் வைத்திருக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பணம், பரிசு பொருட்கள் வழங்குதல், வாக்காளர்களை அச்சுறுத்தல் இவை அனைத்தும் தண்டனைக்குரிய குற்றமாகும். இத்தகைய சம்பவங்கள் பற்றி தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக தேர்தல் அலுவலர்கள், பறக்கும் படை, காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கலாம். தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
1: தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னியரசு, பள்ளி, கல்லூரி மற்றும் கோவில்கள் அருகே மதுக்கடை இருந்தால் அவை மூடப்படும் என்றும் தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் 20 புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும், தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற இரு தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: சித்த மருத்துவத்தின் கீழ் உடற்பரிசோதனைகளை மேற்கொள்ள மையங்கள் திறக்கப்பட்டு வருவதாக தேசிய சித்த மருத்துவ இயக்குநர் டாக்டர் செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். வேலூரில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சார்பில் ஒருங்கிணைந்த சித்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் கீழ் சித்த மருத்துவமனைகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
4: மத்திய அரசுல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆயுஷ் மிஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் இருக்குது. நேஷனல் ஆயுஷ் மிஷன் நாம் ஸ்கீம் பேரு. அந்த ஸ்கீம் பிரகாரம் ஒவ்வொரு இடங்கள்லயும் சித்த மருத்துவ மனைகளை அதிகமாக்குவதற்கும் சித்த மருந்துகளை வந்து அதிகமாக மக்களுக்கு கொண்டு சேர்வதற்கும் திட்டங்கள் இருக்குதுங்க. டெங்கு காய்ச்சலுக்காக வேண்டி தேசிய சித்த மருத்துவமனையில சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அருகில் உள்ள பார்க்கல காலையில 6 மணில இருந்து 6:30 வரைக்கும் நிலவம்பு குடிநீர் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு இது வரைக்கும் நாங்க வழங்கிட்டு இருக்கோம். நிலவம்பு குடிநீர் என்ற ஒரு பாக்கெட் வந்து வழங்குறோம். அதை நீங்க வீட்டுல கொண்டு போயிட்டு 3-5 நாட்கள் அந்த காலகட்டம் நீங்க எடுத்துட்டு வந்தாலே டெங்கு காய்ச்சல் என்பது நல்லாவே வந்து தடுக்கப்படும். குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே நாம வந்து சாப்பிடணும்.
1: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக

0: வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அக்டோபர் 4 முதல் 6 வரை கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஊராட்சியில் டெங்கு காய்ச்சல் பரவல் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு நல்லசிவன் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 1 மாதத்தில் 1405 தெரு நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் சி பிரியங்கா தெரிவித்துள்ளார். ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 318 கிலோ போதைப் பொருளை தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் திருச்சி கோட்டம் சார்பில் தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வன உயிரின வார விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனச்சரகம் சார்பில் நெகிழியில்லா வனம் என்ற தலைப்பில் தீவிர தூய்மை பணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நாம் கேட்கவிரும்

பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். நேயர்களை, நாம் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இது ஒரு தீம் பேஸ்டு சாங். சரி, என்ன தீம் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்க போறீங்க. கேட்டுருவோமா?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நீங்கள் கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் இன்றைக்கி என்ன தீம் பேஸ்டு அப்படின்னா பரதநாட்டிய பாடல்கள். அதாவது இப்போ வந்திருக்கிற பாடல்கள் நிறைய பரதநாட்டிய பாடல்கள் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு மிடில் இருக்கிற பரதநாட்டிய பாடல்கள் மாதிரி. அடுத்து எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் அப்படின்னா படையப்பா திரைப்படத்திலிருந்து மின்சார பூவே அப்படிங்கிற பாடல். ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீராம், நித்யஸ்ரீ இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. இதோ காட்சியாளிகளில் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே, இது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் அடுத்ததாக இசைக்க வரும் பாடல் சங்கமம் திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போடுறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: தொடர்வது மாவட்ட செய்திகள்.
4: கேட்கலாம் 8:05 நேரம், 7:10 ஆகாஷவாணி. செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஜி சுரேகா.
5: இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மத்திய அரசின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்து 2 விழிப்புணர்வு கண்காட்சி செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த மதுராந்தகத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய மக்கள் தொடர்பக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் இயக்குனர் காமராஜ் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பார்வையிட்டனர். இவ்விழிப்புணர்வு கண்காட்சியின் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து புகைப்பட கண்காட்சி, ஆதார் திருத்தம், விழிப்புணர்வு திரைப்படங்கள், கருத்தரங்கம், பல்துறை சார்ந்த அரங்குகள், பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
6: தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையினை புதிய மாற்றங்களை செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான பன்முக பாதையை தடையற்ற போக்குவரத்து முறையினை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. தற்பொழுதைய நடைமுறையில் சுங்கச்சாவடியை கடக்கும் பொழுது வாகனங்கள் வேகத்தை குறைக்கவும் சுங்க கட்டணம் பாதையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. தொடர் விடுமுறைகள் மற்றும் விழா காலங்களில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் ஒன்றோடும் நீண்ட நேரத்தில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் பயண நேரம் அதிகரிப்பதுடன் எரிபொருளும் விரயம் ஏற்படுகிறது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் பரனூர் சுங்கச்சாவடியில் தற்பொழுது தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முறையை சுங்கச்சாவடியில் தடுப்புகளோ வழக்கமான முறையில் சுங்க கட்டண மையங்களோ இருக்காது. இதனால் வாகனங்கள் வேகத்தை குறைத்து நீண்ட நேரம் காத்திருக்காமல் சுங்கச்சாவடியை கடந்து தொடர்ந்து பயணிக்க முடியும். இந்த புதிய முறையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள விரைவு சுங்க கட்டண அட்டையை அடையாளம் காணும் கருவியாகவும் வாகனங்களின் புதிய எண்களை பதிவு செய்ய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களும் இணைத்து செயல்படும். வாகனம் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் பொழுது அதில் பொருத்தப்பட்டுள்ள விரைவு சுங்க கட்டண அட்டையை அடையாளம் காணும் கருவி, அதே நேரத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்டு கேமராக்கள் வாகனத்தில் பதிவு எண் பலகையை படம் பிடித்து பதிவு செய்யும். இவ்வாறு பெறப்படும் விரைவு சுங்க கட்டணம் அட்டை விவரமும் வாகனத்தின் பதிவு எண் விவரமும் ஒரே நேரத்தில் ஒப்பிட்டு சரிபார்க்கப்படும். அதன் பின்னர் தொடர்புடைய கணக்கில் இருந்து சுங்க கட்டணம் தானாகவே எடுத்துக்கொள்ளும். விரைவு சுங்க கட்டணம் அட்டையின் தகவலை சரியாக பதிவாகாத சந்தர்ப்பங்களிலும் வாகனத்தின் பதிவு எண்ணை அடிப்படையாக கொண்டு கட்டணத்தை அடையாளம் காணும் வகையில் இந்த இரட்டை அடுக்கு தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்டணம்

0: வசூலில் ஏற்படும் தவறுகள் மற்றும் சுங்க வருவாய் இழப்புகளை குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதியை செயல்படுத்துவதற்கான அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இதையடுத்து நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இந்த புதிய கட்டணம் வசதி முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் பரனூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகனங்கள் சுங்க கட்டணத்திற்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தடையற்ற வகையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் நேரங்களில் தொடர் விடுமுறை மற்றும் விழா காலங்களிலும் சுங்கச்சாவடியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த புதிய நடைமுறை உதவும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஒரு முன்னணி அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனமான அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி மன்றம் தனது 85வது நிறுவன தினத்தை கொண்டாடியது. இதையொட்டி சென்னை தரமணியில் உள்ள CSIR வளாகத்தில் அமைந்துள்ள கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் பார்வையாளர்கள் தினத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆய்வகங்களை பார்வையிடவும் அங்குள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செயல்பாடுகளை நேரில் கண்டு அறிந்து கொள்ளவும் ஒரு சிறப்பாக வாய்ப்பாக அமைந்தது. பார்வையாளர்கள் வளாகத்தில் உள்ள ஆராய்ச்சி வசதிகள் தற்போதைய பயன்பாடு சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்ப திட்டங்கள் பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பாக அமைந்தது. மேலும் இது தொடர்பாக கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் CSIR சென்னை வளாகத்தின் ஒருங்கிணைப்பு இயக்குநருமான டாக்டர் ஆனந்தவள்ளி வளாகத்தில் உள்ள CSIR ஆய்வகங்களால் மேற்கொள்ளப்படும் பல்வேறு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு செயல்பாடுகளை எடுத்துரைத்தார். தொழில்துறை மற்றும் சமூக தேவைகளை நிவர்த்தி செய்யும் முக்கிய ஆராய்ச்சி வசதிகள் மற்றும் தற்போதைய திட்டங்கள் குறித்து அவர் விளக்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
1: செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேகா. இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபை விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவை மூலம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என அவர் குறிப்பிட்டார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். அதிநவீன போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வருவதாக இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளாவிய போர்ச்சூழல் காரணமாக அனைத்து நாடுகளிலும் போர் தளவாடங்கள், ஆயுதங்கள், போர் விமானங்கள், கண்காணிப்பு சாதனங்களுக்கு பற்றாக்குறை நிலவும் வேளையில் போர் தளவாட உற்பத்தியில் சுயசார்பு அடைய

0: வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விமானப்படையில் ட்ரோன் பயன்பாட்டிற்கென தனி பிரிவு ஏதும் தொடங்கும் உத்தேசம் தற்போதைக்கு இல்லை என குறிப்பிட்ட அவர், ஏற்கனவே உள்ள பிற பிரிவுகளுடன் ஒருங்கிணைக்கப்படும் என கூறினார். செயற்கை நுண்ணறிவு பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ஏர்சீப் மார்ஷல் ஏ பி சிங், விமானப்படையின் அனைத்து பிரிவுகளிலும் பயன்பாட்டில் இது உள்ள போதிலும் மனிதர்கள்தான் அதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்தார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்து மருத்துவமனையில் 3 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் குற்றவியல் சட்டத்தின் 163 பிரிவின்படி கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி புதுதில்லியில் சட்டவிரோத கூட்டங்களும் பொதுக்கூட்ட உரைகளும் கோஷங்கள் பேரணி ஆர்ப்பாட்டம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. புதுதில்லியில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படவில்லை என தில்லி காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் தில்லி காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்களின் உடல் நலனை பாதுகாப்பதில் தனி கவனம் செலுத்தி வரும் மத்திய அரசு ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டம்.
2: மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமின்றி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பும், மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு 15 நாட்கள் வரையும் மேற்கொள்ளப்படும் மருத்துவ செலவுகளும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் அடங்கும். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் வயது மற்றும் பாலின கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். பயனாளிகள் அவர்களது சொந்த மாநிலத்தில் மட்டுமின்றி நாட்டின் எந்த பகுதியில் உள்ள மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறவும் இந்த திட்டத்தில் அனுமதிக்கப்படுகிறது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமான உச்சவரம்பு மற்றும் சமூக பொருளாதார நிலையை கணக்கில் கொள்ளாமல் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறவும் வகை செய்யப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
0: ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் டாக்டர் ஹமால் சைஃப் அல் சம்ஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமிரேட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த சம்பவத்தை ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரித்ததாக குறிப்பிட்டுள்ளது. விமானம் துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது விமானி மீது ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானி தாக்குதல் நடத்தி விமானத்தை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்ததாக கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக மேலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்காக டிஜிட்டல் ஆவணங்களை சோதனை செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஏவுகணையால் தாக்கப்பட்ட எண்ணெய் கப்பலில்

0: ஐந்து இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இது தொடர்பாக ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குவைத்தின் எம்டி காசிமா என்ற எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதாக கூறியுள்ளது. இதில் பயணம் செய்த ஐந்து இந்தியர்களை ஓமன் கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்காக ஓமன் அரசுக்கு வெளியுறவு அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இதனையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு நேரடியாக இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மல்யுத்த பிரிவில் அமாம் ஷெகாவத், மகளிர் கோல்ஃப் பிரிவில் பிரணவி ஒர்ஸ் தங்கப்பதக்கம் வென்றனர். வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் கும்கும் மோகத் தங்கப்பதக்கம் வென்றார். பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற இந்தியா 352 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. 352 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கீரை வகைகள் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. எல்லாருக்குமே வந்து கண் பார்வை பற்றாக்குறை வந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மாலை கண் நோயிலிருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான ஒரு சத்து வந்து இந்த பீட்டா கரோட்டின் வந்து நம்ம முருங்கைக்கீரையில் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஒரு 100 கிராம் கீரையில் இந்த அளவான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்மளுக்கு மிகவும் அன்றாடம் தேவையான ஊட்டச்சத்துக்களாக இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்பில் கிடைக்கல அப்படின்னா நாள்தோறும் நம்ம இதை எடுத்துக்காமையே போனோம்னா குறிப்பிட்ட காலத்தில் வந்து நம்மளுக்கு இந்த பற்றாக்குறை நோய்கள் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் புரதம் இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது, அடுத்து வந்து ரத்தம் ஊறுறதுக்கான இரும்பு சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான உயிர் சத்து சி இருக்குது, கண் பார்வைக்கு தேவையான பீட்டா கரோட்டின் இருக்குது, மற்றும் நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஒரு பெரிய அளவில் சொல்றாங்க நிறைய பேர். இந்த மலச்சிக்கலுக்கு வந்து இந்த கீரையில வந்து நார்ச்சத்து மிகவும் அவசியம். இந்த நார்ச்சத்து இருக்கனால நம்ம இந்த மலச்சிக்கலையும் வந்து தடுக்கலாம். அடுத்து வந்து இதுல தேவையான அமினோ அமிலங்கள் உள்ளது. அப்புறம் இரத்த சொகை வராமல் தடுக்குது. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. நம்மளுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரையில் வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்கு. ஆனால் எல்லாரும் ஒவ்வொரு வீட்லையும் நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வளர்த்து நம்ம வந்து அன்றாடம் இல்லாட்டியும் வாரத்தில் 3 தடவையாவது நம்ம இந்த கீரையை பயன்படுத்த வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராமத்திலேயே கேட்டோம்னா ஒரு கீரையின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கீரையை வந்து நாங்கள் அவ்வளவா எடுத்துக்கிறது இல்லை. எப்பெல்லாம் கீரையை எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் காய்கறி விலை அதிகமாக இருக்கோ, வீட்டில் காய்கறி இல்லையா கீரையை பறிங்க, இல்லை பணம் கம்மியாக இருக்கா கீரையை பறிங்க, அப்பதான் வந்து கீரையை பயன்படுத்துறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அளவு மிக மிக குறைவு. எளிதா கிடைக்கக்கூடிய, பணம் செலவழிக்காம கிடைக்கக்கூடிய இந்த கீரைகளோட அளவு பாத்தீங்கன்னா வந்து 50 கிராம் கூட வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்ல, குறைவா தான் பயன்படுத்துறோம். ஆனா

0: பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட உணவில் நம்ம வந்து 300 கிராம் வந்து நம்ம காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளை சாப்பிடணும். நம்மளுக்கு அப்படி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் பரிந்துரை இப்போ வந்து மினிமம் வந்து குறைந்த அளவு 500 கிராம் ஆகுது நம்மளுக்கு வந்து பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நோய்கள் நம்மளுக்கு வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம இந்த உணவு மூலமாக தான், மாத்திரை இல்லை, உணவே மருந்து மாதிரி நம்ம உணவு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 500 கிராம் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காய்கறிகள் பழங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அன்றாடம் எடுத்துக்க சொல்கிறாங்க. கீரையை வந்து குழம்பு மாதிரி கூட நம்ம செய்யலாம். கீரையை வந்து பாசிப்பருப்போட சேர்ந்து நம்ம கடைஞ்சு வந்து சாப்பிட்டோம்னா இன்னும் வந்து அதோட சுவை கூடும். என்னென்னா நம்மளுக்கு வந்து அது அந்த கசப்புத்தன்மை இருக்கனால தான் நிறைய பேருக்கு கீரை பிடிக்க மாட்டேங்குது. அதனால அதோட சேர்த்து நம்ம பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது குழம்பு இதுதான் பெரிய பேசுகிறாங்க. நம்ம வந்து இதை ஒரு நாள் வந்து நம்ம கீரையை பாசிப்பருப்போட வந்து நம்ம ஒரு தக்காளியும் சேர்த்து பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் சேர்த்து கடைஞ்சு சாப்பிடும்போது செரிமானமும் நம்மளுக்கு ஈஸியாக சேமிச்சிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீரையை வந்து இரவு சாப்பிடலாமா கூடாதா, கீரை வந்து நம்மளுக்கு வயிற்றால போகுது எங்களுக்கு டயரியா இரவில் சாப்பிட்டா. நிறைய பேர் வந்து இப்படி வந்து சந்தேகத்திலேயே வந்து கீரையை ஒதுக்குறாங்க. ஆனால் வந்து நம்ம இரவு வந்து சில பேருக்கு வந்து செமிக்காமல் போகிறனால அதனால நம்ம கூடுமான வரையும் மதிய உணவில் வந்து நம்ம 100 கிராம் கீரை வகைகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். 100 கிராம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பழமும் எடுத்துக்கணும்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை கீரை வகைகள் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறித்து காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே குமாரி அவர்கள்
2: 7:30 நிமிடம்

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அண்ணி வாங்க வாங்க வாங்க. என்ன இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு?
4: அதை ஏன் கேக்குற செல்வி? ரயில் கொஞ்சம் தாமதமா வந்துச்சு.
0: சரி சரி, அலுப்பா இருப்பீங்க, முகம் கை கால் கழுவிட்டு வாங்க. சூடா கேழ்வரகு அடை எடுத்துக்கிட்டு வரேன்.
4: நல்ல பசி, அடையும் நல்ல ருசியா இருந்தது.
0: அண்ணி உங்களுக்கு பிடிக்குமேனு தான் செஞ்சேன், சாப்பிடுங்க. இந்த முறையாவது ரெண்டு மூணு நாள் இங்க தங்கிட்டு போகணும். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன், இவங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்தேன்னு பொசுக்குன்னு ஊருக்கு கிளம்ப கூடாது.
4: அதான் போன்லயே சொல்லிக்கிட்டே இருந்தியே, உங்க அண்ணனும் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு.
0: ரொம்ப சந்தோஷம் அண்ணி. இந்த ரெண்டு மூணு நாளும் எங்க ஊர்ல எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிக்கிட்டு போறேன். குறிப்பா நான் புதுசு புதுசா கத்துக்கிட்ட சமையல் அம்புட்டையும் செஞ்சு கொடுக்கறேன், சாப்பிடுங்க.
4: சமையல்ல நிறைய கத்துக்கிட்டியோ? ஏன் செல்வி, இது நீங்க அறுவடை செஞ்ச நெல்லோ?
0: ஆமா அண்ணி.
4: ஆமா, இது என்ன ரகம்
0: அண்ணி? இது பூங்கார்.
4: ஆமா ஆமா, அன்னைக்கே சொன்னேன்ல.
0: உங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கேன், ஊருக்கு போகும்போது மறக்காம எடுத்துட்டு போங்க. இல்லனா மச்சான கொண்டாந்து தர சொல்லட்டுமா?
4: ரயில்ல தானே போறேன், இங்க ஏத்தி விட்டா அங்க அண்ணன் வந்து எடுத்துக்க போறாரு. இது போல

0: பாரம்பரிய அரிசியை பத்தி நானும் நிறைய தெரிஞ்சுக்கணும். எல்லாரோட கவனமும் இப்ப பாரம்பரிய அரிசி பக்கம் தானே திரும்பி இருக்கு.
1: அண்ணி, நீங்க சொல்றது சரிதான். நாங்களும் சரியான நேரத்துல பாரம்பரிய அரிசிய பயிர் செய்ய முடிவெடுத்தோம். சந்தையில இப்ப எங்க அரிசிக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் இ தேவராஜன் அவங்க என்னென்ன விவரம் சொல்றாங்கன்னு கேளுங்க. இத பத்தி உங்களுக்கே தெளிவு கிடைக்கும்.
2: பாரம்பரிய நெல் சாகுபடி எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் இந்த பாரம்பரிய நெல் சாகுபடி கூடவே நீங்க பயணித்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு விளக்கமான பதில் சொல்லுங்க.
3: கண்டிப்பா சொல்லுங்க ஐயா. பாரம்பரிய அரிசி சாப்பிட்டாதான் நோய் குறையுதுன்னு எங்களுக்கு தகவல் சொல்றாங்க. நம்ம கேவிகையிலேருந்து எல்லா அதிகாரிகளும், அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அதிகாரிங்க, நோய் போகிற அளவுக்கு நீங்கள் என்னென்ன பாரம்பரிய நெல் பயிர் பண்ணுறீங்களா அதெல்லாம் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து உங்களை ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்டுறவுத்துறையில் டைரக்டர் எம்டி வந்திருந்தாருங்க, அவர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், ஐயா நீங்கள் ஆந்திராவிலேருந்து நெல் வாங்கி கொடுக்குறீங்க, பயிர் பண்ணுறாங்க, உடனே அந்த நெல் எடுத்துக்கிறாங்க, காசு வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதுபோல் எங்கள் பாரம்பரிய நெல் நாங்கள் பயிர் பண்ணுறத நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது பாரம்பரிய அரிசி நிறைய பேர் வந்து நெல் பயிர் பண்ணுவாங்க. நிறைய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, முட்டி வலி இடுப்பு வலியெல்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஒரு இழப்பு சம்பா அரிசி அது கொடுத்தீங்கன்னா அந்த முட்டி வலி குறையும். அதே நேரத்தில் பெண்களுக்கு வந்து நிறைய இந்த புற்றுநோய் அதிகமாகுது. இதுக்காக ஒரு அரிசியை வந்து டெல்லியிலேருந்து நாங்கள் வாங்கினோம், லைசா. அந்த நெல் வந்து இந்திரா காந்தி அம்மாவனுடைய ஆராய்ச்சி கூடத்தில் டெல்லியில், அதுக்குண்டா சர்டிஃபிகேட்லாம் இருக்குதுங்க ஐயா,
2: நிறைய பேப்பர்லாம் வச்சுருக்கீங்க.
3: லைசா இது வந்து புற்றுநோய் கட்டுப்படுத்தும்.
2: இந்த நெல் வச்சுருக்கீங்க?
3: இருக்குதுங்க ஐயா, பயிர் பண்ணிட்டோம். இருந்தாலும் மொத்தமாக பண்ணணும், ஒரு ஏக்கர் செஞ்சு நிறைய பேருங்களுக்கு வந்து குடும்பம் வரையிலும் இது குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணும், அதிகமான விலை கொடுக்கக்கூடாது. இயற்கை விவசாயத்துலேயும் செஞ்சு அவங்களுக்கு நோய் தீர்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கான எங்களுடைய குருநாதன்கள்லாம் கேவிக்கையில் இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் தனி அலுவலர் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஜேடியெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இது மாதிரி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். அரிசி வந்து கலப்பில்லாமல் இருக்கணும், தரமாக இருக்கணும், வல்லரிசி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும்னா ரைஸ் மில்லில் கொடுக்குறோம். ரைஸ் மில்லு ஏதோ வல்லரிசி எதுனா வரும், வந்து தான் வரும், வராமல் இருக்காது. அதுக்கான கம்ப்யூட்டரில் போனால் அந்த கருப்பு அரிசி வந்து வல்லரிசியில் கலந்துதுன்னா வியாபாரம் பண்ண முடியாது. இது மட்டும் தனியாக கொடுக்குறப்போ ஒன்று ரெண்டு வரதாங்க ஐயா செய்யும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொடுங்க, தோல் உரிக்கிற மிஷின் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் அதில் போட்டு உங்களுக்கு தரமானது கூட்டுறவுகளை கொடுக்குறோம். ஆனால் என்ன அரிசி வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நெல் வாங்கி நான் செய்ய முடியும். நான் 10 வகையான நெல் பண்ணுவேன், அதனால நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் ஒரே நெல் சொல்லுங்கள்,
2: உங்களுக்கு என்ன வேணும்,
3: உங்களுக்கு என்ன வேணும், என்ன அரிசி வேணும், அந்த நெல் நான் வாங்கி பண்ணுறேன், இல்லை நீங்களாவது வாங்கி கொடுங்க, இல்லை நாங்களாவது வாங்கிக்கிறோம், இந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கிறேன்னாக்கா நீ எங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுங்க. உடனே அந்த செக்ரட்டரிக்கிட்ட சொல்லி முதல் லோன் இவர் கொடுத்துருப்பா, அதனால் அவருக்கு நம்ம வானொலி சார்பாக அந்த எம்டிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இது போல் அதிகாரிங்க நிறைய பேர் இருந்தாக்கா விவசாயிங்களாம் நல்லா இருப்பாங்கன்னு நான் நன்றி சொல்லிட்டேன் அவருக்கு.
2: நிச்சயமா. இப்போ நீங்கள் இந்த பாரம்பரிய நெல் சாகுபடியில் எத்தனை வருஷமாக ஈடுபட்டுருக்கிறீங்க?
3: 2002 செஞ்சுன்னுக்குறோம்.
2: 2002
3: செஞ்சுன்னுக்குறோம். ஆனால் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது 2019 தான்.
2: அது வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காக பண்ணுறீங்க, இயற்கையாக பண்ணுறீங்கிற
3: சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து 2019
2: தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு
3: தான் இருக்கீங்க? நான் பண்ணிட்டு
2: இருக்கிறேன். லைசான்னு ஒன்று சொன்னீங்க,
3: லைசா. இது வந்து புற்றுநோய் குணமாகறதுக்காக இதை ஏற்கனவே செய்து ஒரு சாம்பிள் வச்சுருக்கிறோம்.
2: இது வந்து எவ்வளோ நாள் வயசு?
3: 130 சார்.
2: 130 தான்.
3: 130 தான். நம்ம ஏதாவது தண்ணி இனி போடலன்னா ஒரு 5 எக்ஸ்ட்ரா வரும்.
2: ஒரு 5 10 முன்ன பின் வச்சுக்க வேண்டியது.
3: இப்போ வண்டி வரல, அறுப்பு வரத்துக்கு வரல, ஆள் வரலன்னா அது ஒரு 4 கூடுதலாக வரும்.
2: இதனுடைய தாளினுடைய உயரம்லாம் எப்படிங்க?
3: உயரம் 3 வரும் சார்.
2: மற்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் நீங்கள் பண்ணுறீங்கல்ல,
3: அது வந்து 5 வரும்.
2: 5, அதோட இது குறைவு தான்,
3: இது கம்மியாக தான் இருக்கும்.
2: அப்போ இது நல்லது தான் இல்லை?
3: இது நல்லா இருக்கும், கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும்.
2: மோட்டாக
3: இருக்கணும். மெல்லு சாப்பிடணும், நல்லா மெல்லு சாப்பிடும்போது இந்த உமி நீர்லாம் போகிறப்போ அந்த கணையத்துலேருந்து நீர் சேராது.
2: சுகர் நல்லா மெல்லு சாப்பிடணும்.
3: மெல்லு சாப்பிடணும், எந்த அரிசியாக இருந்தாலும் மெல்லு சாப்பிடணும்.
2: 135 கிட்டத்தட்ட வயசு.
3: ஆமாங்க.
2: இதுக்கு என்ன சூழல், காலம், குருவையா, சம்பாவா?
3: சம்பா பட்டம்.
2: சம்பா தான்.
3: சம்பா பட்டம் தான்.
2: இப்போ இந்த பட்டத்துக்கு போடலாம்
3: இல்லைங்கய்யா? அந்த நெல்லை வந்து எங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க தெரியணும்ல, இங்கன்றது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் செய்கிறாங்க, கிடைச்சவங்க மட்டும் செய்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இது கிடைக்கின்றதுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம். ஆனால் குறைஞ்ச வேலைக்கு அவங்களுக்கு

0: கொடுப்பா. நான் 150 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கா ஒரு கிலோ
1: வெதநெல்.
0: வெதநெல் 150 ரூபா. இனிமேல் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது 100 ரூபாய்க்கு கொடுப்போம்.
1: ஏன்?
0: குறைஞ்ச விலையாக இருக்கணும், அவங்க பயிர் பண்ணணும், நோய் தீரணும்.
1: சமூக சேவகராகவே இருக்கிறீங்க,
0: செய்யணும் சார்.
1: செய்யுங்கய்யா, ஆனால் உங்கள் கையை கடிக்காமல் பார்த்துக்கணும்.
0: கையை கடிக்காது.
1: கடிக்காது இல்லை?
0: கடிக்காது.
1: கடிக்கக்கூடாது.
0: கடிக்காது, மனசு கடிக்கல. மனசு கடிக்கல, அதனால் நல்லா இருக்கும்.
1: உங்கள் மனசு பெருசாக இருக்கலாம், ஆனால் நாமளும் மனுஷன்தான் இல்லையா?
0: ஆமாங்க,
1: நமக்கும் உழைப்பு இருக்குது. நம்ம கை ரெண்டு கை இருக்குது, அது உழைப்பு இருக்குது.
0: எங்களுக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி.
1: இருக்கட்டும், இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது
0: முக்கியம்,
1: பிரதானமாக தான் இருக்குது, முக்கியமாக தான் இருக்குது, அது மனசில் இருக்கட்டும்.
0: இது எதுக்காக இது விலை கம்மியாக கொடுக்குறதுன்னா, விவசாயிங்க அதிகமாக விலைன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க, பயிர் செய்ய மாட்டாங்க. ஆனால் விலை குறைஞ்ச விலையாக இருந்தாக்கா அவங்க வந்து இது விவசாயம் பண்ணுவாங்க, அவங்க நோய் தீரும்.
1: உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஆதிரங்கம்னு ஒரு கிராமம்.
0: சரிங்க.
1: அங்கே நம்மாழ்வார் உருவாக்குன ஒரு பாரம்பரிய நெல் சாகுபடியாளர் இருந்தார், அவர் இறந்து போயிட்டார்.
0: நெல் ஜெயராமன்.
1: நெல் ஜெயராமன். அவர் இருக்கும்போதும் சரி, அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை நெல் திருவிழா நடத்துவாங்க, பாரம்பரிய நெல் திருவிழா நடத்துவாங்க.
0: போயிருக்கும் சார்.
1: நீங்கள் போயிருப்பீங்க.
0: போயிருக்கும்.
1: அவங்க ஒரு வேலை செய்வாங்க, யார் கேட்டாலும் பாரம்பரிய நெல் விதைகளை கொடுப்பாங்க, இலவசமாக கொடுப்பாங்க. 1 கிலோ வச்சுக்கிங்க, 2 கிலோ வச்சுக்கிங்கன்னு கொடுப்பாங்க. இதை சாகுபடி பண்ணிவிட்டு மீதி நீங்கள் விற்றுட்டு எங்களுக்கு ஒரு 2 கிலோ 10 கிலோ கொண்டாந்து கொடுத்துருங்க.
0: நான் 2 கிலோ கொடுறேன், எனக்கு 4 கிலோ கொடுன்னு கேட்பாங்க.
1: அது மாதிரி கேட்பாங்க.
0: 1 கிலோ கொடுத்தா 2 கிலோ கொடுங்க.
1: அது மாதிரி கூட நீங்கள் ஏதாவது செய்யலாமே.
0: நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. 100 ரூபா கொடுத்து வாங்கி பயிர் செஞ்சாலே போதும்.
1: போகிறோம். ஆனால் அது வந்து ஒரு நிறுவனமாக, ஒரு ஆராய்ச்சி மையமாக அப்படி அவங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க செஞ்சுட்டு போட்டோம். நீங்களா இருங்க, அவங்க அவங்களா இருக்கட்டும். ஒன்று,
0: நெல்ஜாரனுடைய வாத்தியார் சுந்தரேசன் இருக்காரு, அவர்கிட்ட தான் காளான் நமக்கு வாங்கியிருக்கேன்.
1: காளான் நமக்கு?
0: காளான் நமக்கு புத்தர் சாப்பிட்ட அரிசி,
1: அது ஒரு ரகம் இல்லையா?
0: ஆமாங்க சார்,
1: அதுவும் இருக்கு. அப்போ
0: அது இருக்கு, வாங்கியிருக்கேன், அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கிறேன். 200 ரூபா கிலோ.
1: சரி.
0: 5 கிலோ 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறேன். கையெல்லாம் இப்படி ஆடும்.
1: சரி.
0: தலை ஆடும். இந்த அரிசி தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டாலும் ஆடாது.
1: ஒரு மண்டலம் சாப்பிட சொல்றீங்க,
0: இதை சாப்பிடணவங்க.
1: காளான் நமக்கு?
0: காளான் நமக்கு.
1: அதுக்கு எத்தனை நாள் வயசு?
0: அது 130 நாள் தான் சார். இது சம்பா பட்டம் தான்.
1: சம்பாவுக்குரிய நெல் ரகங்களை தான் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க.
0: ஆமா ஆமா, சம்பா பட்டம்.
1: சரிங்க.
0: உப்பு நீர்ல அது நல்லா வரும்.
1: காளான் நமக்கு?
0: காளான் நமக்கு.
1: அரிசி மோட்டாவா சன்னமா? அது
0: கொஞ்சம் சன்னமா தான் சார், ரொம்ப மோட்டாலாம் இருக்காது,
1: மதியமா இருக்கும்.
0: ஆமா. அதே மாதிரி இலப்பூ சம்பா.
1: என்ன?
0: இலப்பூ
1: சம்பா. இலப்பூ சம்பா.
0: அது இந்த முட்டி வலி குறையும் சார்.
1: இலுப்பூ சம்பாவுக்கு என்ன வயசு?
0: 130 நாள்.
1: எல்லாமே 130 நாள்.
0: 120 நாள், 25 நாளுக்குள்ள அது அறுவடைக்கு வரும்.
1: காளான் நமக்கு ஆகட்டும், அல்லது இலுப்பூ சம்பா ஆகட்டும், லாய்ச்சா அதுவாகட்டும்,
0: லைசா
1: எதா இருந்தாலும் நாத்து விட்டு நடுவீங்களா? நேரடியாக விதைச்சு விட்றது?
0: இந்த தடவை நாங்கள் நேரடியாக போடலான் இருக்கோம்.
1: நேரடி விதைப்பா?
0: நேரடி விதைப்பு. ஏன்னா மழை பெய்யல.
1: சரி.
0: போர் தண்ணி விட்டு தான் பயிர் பண்ணணும். ஆனால் போர் தண்ணி விட்டு பயிர் பண்ணுறப்போ இதை மட்டும் தான் இப்போ நடவு பண்ண போகிறோம். இலப்பு சம்பாவும் லைசாவும். அதே மாதிரி ஜாஸ்மின் கருப்பு.
1: ஜாஸ்மின்
0: கருப்பு.
1: கருப்பு
0: இப்போ கருப்பு கவனி இருக்குதுல்ல,
1: அது மாதிரி
0: அந்த மாதிரி அது கருப்பு.
1: ஏன் ஜாஸ்மின் கருப்புன்னு அதுக்கு பேரு?
0: அங்கே இருக்கு கருப்பு கவனி சார், இது ஒரிசா.
1: கருப்பு கவனி தான்
0: அது. கருப்பு கவனி
1: அவங்க சொல்றாங்களா?
0: ஒரிசா. அவங்களுக்கு பேர் ஜாஸ்மின். கருப்பு கிருஷ்ணா சிவப்பு.
1: கிருஷ்ணா சிவப்பு.
0: சிவப்பு. இந்த கருப்பு சிவப்பு ரெண்டு நாள் தான் தனித்தனா விட்டு வந்தேன் சார். இந்த இந்திக்காரங்க வந்தாங்க, நடு நடும்போது ரெண்டு சேர்த்து நட்டு போயிட்டாங்க. தஞ்சனை அறுக்க முடியல.
1: சரி
0: சரி, ரெண்டு நோய் ஒன்னா தீரட்டும் சொல்லிட்டு ரெண்டு அறுத்து அப்படியே
1: ஒன்னா கலந்து கொடுத்துட்டீங்களா?
0: ஆமா ஆமா, ஒன்னா தான் இருக்குது அரிசி. அது என்னன்னா, ரத்த அழுத்தம் குறையும், திருநீரும் நல்லா தாராளமாக போகும், டயர்டு இருக்காது, நரம்புகள்லாம் இந்த கால் நரம்பெல்லாம் வலிக்கும். இதை சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து அது குறையும். அதுதான் நிறைய பேர் வந்து கருப்பு கவனி. நம்ம இயற்கை விவசாயத்தில் செஞ்சது நாங்கள் அது வேலை வந்து 150 ரூபா தான் கொடுக்குறோம்.
1: அரிசி?
0: அரிசியை
1: புழுங்கெல்லாம் பச்சையா?
0: பச்சை தான். எங்களுக்கு சொன்ன குருநாதர் கற்றுக் கொடுக்கும்போது பூமியில் பூச்சி இல்லாமல் இருக்குன்னு என்னென்னலாம் பண்ணணுன்றது அதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் வேப்ப பண்ணாங்க, கடலை பண்ணாங்க, எள்ளு பண்ணாக்கு, தேங்காய் பண்ணாக்கு, அசோஸ் பயிரெலாம் பாசை பயிற்று, அதில் உயிர் உரம் வாங்கி கேட்குறோம். இதெல்லாம் அதில் தொழில் உரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம்.
1: எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்க?
0: ஒரு 15 நாள் 20 நாளைக்கு வச்சுருப்போம் சார். அதை அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரிப்பும் 300 கிலோ போடுவோம் ஏக்கருக்கு.
1: ஏக்கருக்கு 300 கிலோ?
0: 300 கிலோ. அந்த தொழில் ஊற்றாத காலம் தானே வச்சுருக்கிறேன். 300 கிலோ 300 கிலோ ரெண்டு ட்ரிப் போடுறப்போ மேலே பூச்சி மாதிரிலாம் அடிக்க மாட்டோம். இது நல்லாயிருக்கும். மண்ணில் பூச்சி இருந்தால் தானே மேலுக்கு வரப்போகுது, அதனால் அடிக்க மாட்டோம். இதில் இன்னொன்று விஷயம் சார், எங்கே எங்கே குளம் குட்டெல்லாம் இருக்குதோ வறுவு கால்வாய் கொண்டு போயிட்டு கரை போட்டு அதில் ஒரு 10 அங்குலம் ஸ்லாட்ரு போடணும். ஒரு 30 அடிக்காவது மணல் எடுத்துமே சேர்த்தாக்கா நிலத்தடி நீர் தானாக இறங்கும், உப்பு நீர் வராது.
1: நான் மறுபடியும் இந்த பாரம்பரிய நெல்லுக்கு வரேன்.
0: வாங்கய்யா.
1: இதில் இந்த இத்தனை ரகங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் பெரும்பாலும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற ரகங்கள் தான்.
0: ஆமாம்.
1: இதில் இயற்கையான முறையில் செய்கிறீங்க, ஊட்டமேற்றிய தொழுவரம் மாதிரி தயார் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 300 கிலோ போட்டுடுறீங்க.

0: வந்து கிட்டத்தட்ட அடி உரமா போட்டுறீங்களா?
1: மேல் உரமா தான் போடும்.
0: மேல் உரமா? இப்ப நடவு நட்ட பிறகு?
1: நடு நட்ட பிறகு.
0: எவ்வளவு நாள்ல?
1: ஒரு 5 நாள் இருந்து 20 நாள்கள் போடும்.
0: அப்ப நடவு நடுறதுக்கு முடிவு ஒண்ணுமே போட மாட்டீங்க?
1: இல்ல,
0: வெறுமனை உழவு ஓட்டி அதை நட்டுறீங்க.
1: நடுவோம். இந்த மண் இதெல்லாம் இதுல ஊறிக்கினே இருக்கும், மண் சத்து இருந்துகிட்டே இருக்கும். திருப்பி நம்ம இன்னொரு ட்ரிப்பு போடுறோம் இல்லையா?
0: இல்லை, இப்போ இந்த முதல் இது எப்போ போடுவீங்க? நடவு நட்டு
1: 5 தேதியிலேருந்து 20 நாள் வரையில.
0: 20 நாளைக்குள்ள போட்டு
1: 20 நாளில் போட்டுருவோம்.
0: அடுத்து 100 முறை போட்டுருவாங்க?
1: ஆமாம், 40 நாள் போடுவோம்.
0: இதே மாதிரி
1: போடுவோம்.
0: அப்போ நிறைய தயார் பண்ணிகிட்டே இருக்கணுமா?
1: ஆமாம் சார்,
0: ஊட்டமேட்டி தொடர நிறையா தயார் பண்ணணும்.
1: ஒரு ட்ரிப்பு நம்ம கலந்து வச்சுக்கலாம் சார், இதெல்லாம் உறவாயிடும். பூச்சி வந்து இதில் உயிர் உரம் வந்து அதிகமாக வந்து கலந்துக்கினே இருக்கும். இதை 20 நாளைக்கு ஒரு ட்ரிப் போடுறப்போ மண்ணுக்கு சத்து ஏறிக்கினே இருக்கும், மண்ணு கெடாது, பூச்சி இருக்காது.
0: இப்போ 2 நாள் போடுறீங்க, அப்புறம் திருப்பி 100 முறை போடணுமா?
1: தேவையில்லை. தால் அதிகமாக வந்துடும், ஏன்னா மழை பெய்யறதுனால அது தேவையில்லை. மழையே இல்லாமல் இருந்தால் அப்போ போடலாம், மழை பெஞ்சதுன்னா போட தேவையில்லை, அதே யூரியா போட்ட மாதிரி ஆகிடும்.
0: ஆமாம்,
1: மேல் உரமா.
0: இதில் களை மண்டாதா?
1: களை வரும் சார்.
0: என்ன பண்ணுவீங்க?
1: ஆள் வச்சு தான் எடுப்போம்.
0: களைக்கொல்லி
1: ஆர்கானிக்கல் பண்ணுறப்போ நீங்கள் வந்து மருந்தெல்லாம் அடிக்கக்கூடாது,
0: களைக்கொல்லியும் பயன்படுத்தக்கூடாது,
1: பயன்படுத்தக்கூடாது. நாத்தாங்கல் கூட நாற்று விடுறோம் இல்லைங்களா, அது கூட பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு கடலை பண்ணாங்க தான் நாங்கள் போடுவோம், எருவில் கலந்து தான் போடுவோம். அசோஸ் பயிரெலாம் பாசோ பயிர் ட்ரைகட்ரோ மறுபடி சூடோமோனஸு இதெல்லாம் ஒரு 50 கிராம் 50 கிராம் எருவில் கலந்து தான் நாற்றுக்கு போட்டு நாற்று விடுவோம். திருப்பி ஒரு 10-15 நாள் போட்டு அதே தான் போடுவோம். தண்ணி போகும்போது தண்ணியில் கரைச்சி விட்ருவோம், அது நல்லாயிருக்கும். நான் பூச்சி இருக்காது.
0: பூச்சி நோய் தாக்குதலே வராதா?
1: வராது,
0: சுத்தமாக வராது.
1: வராது.
0: களை எடுக்கிறது ஆள் வச்சு எடுக்கிறீங்க?
1: ஆள் வச்சு தான் எடுப்போம்.
0: ஒரு களையா ரெண்டு களையா?
1: ஒரு களை தான் எடுப்போம்.
0: அவ்வளோதான்.
1: அவ்வளோதான் எடுப்போம்.
0: எப்போ எடுப்பீங்க அது?
1: அது ஒரு 20 நாளுக்கு மேலே எடுப்போம். 20 நாள் 30 நாளுக்குள்ளோ.
0: அவ்வளோதான்.
1: அவ்வளோதான்.
0: ஒரு களை எடுத்தால் போருமா?
1: போதும்.
0: ரெண்டாவது களை ஒரு ஆள் விட்டு துவைக்க வேண்டாமா?
1: தேவையில்லை. அந்த மாதிரி பண்ணால் எப்போ பண்ணோன்னா ஒரு இடுப்பு உயரத்துக்கு வரும், கதிர் வரத்துக்கு முன்னாடி அதை வந்து கொஞ்சம் நீக்கல் போடுவாங்க, காற்று ஓட்டமாக இருக்கணுன்றதுக்காக போடுவோம். கதிர் வந்த பிறகு போடக்கூடாது, ஏன்னா தண்டு உடஞ்சதுன்னா கதிர் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும்.
0: கதிர் வந்த பிறகு எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு
1: சொல்லி செய்யக்கூடாது. கதிர் வரத்துக்கு முன்னாடியே இந்த வேலையை நம்ம செஞ்சிடணும், செஞ்சுட்டா ஃப்ரீ ஆகிடும். தூர் வரணும், அதிகமாக தூர் வரணும்.
0: எவ்வளோ வெடிக்கிங்கய்யா சாதாரணமாக? ஒரு இப்போ இந்த பாரம்பரிய நெல்லாம் 2 நாள் 3 நாள் தான் வச்சு நடுவாங்க, அதுலேருந்து எத்தனை வெடிச்சு வரும்?
1: 30-40 வரும்.
0: அவரேஜ் அதுதான், நார்மலாக 30-40 சொல்லுவாங்க, அதுதான் வெடிக்கும்.
1: அதுதான் வரும்.
0: முக்கியமான ஒரு கேள்விக்கு
1: சரிங்க
0: வர்றேன் நான். லைச்சா, காலா நமக், இழுப்ப பூசம்பா, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய குண்டு சம்பா,
1: குண்டு சம்பா,
0: ஜாஸ்மின் கருப்பு, கிருஷ்ணா சிவப்பு,
1: சிவப்பு,
0: அப்புறம் கருப்பு கவுனி,
1: கருப்பு கவுனி இருக்குது, சிவப்பு கவுனி இருக்குது,
0: சிவப்பு கவுனி எப்படி நிறைய இருக்குது.
1: ஆமாங்க.
0: என்ன விளைச்சல், சராசரி விளைச்சல் என்ன இதுக்கெல்லாம்?
1: சராசரியாக வந்து 25-30 வரும்.
0: மூட்டை?
1: மூட்டை வரும்.
0: எத்தனை கிலோ மூட்டை?
1: 75 கிலோ.
0: அப்போ 3¾ கிட்டத்தட்ட 2 டன் ஒரு ஏக்கர் கிடைக்குமா?
1: கிடைக்கும் சார்.
0: கிடைக்கும். இங்கே சாதாரணமாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிற ரகங்கள் கொடுக்குற விளைச்சல் அளவு சொல்கிறீங்களே நீங்கள்?
1: ஆமாம் சார், வரும் சார். மண் தரமாக இருந்து வருது. மண் தரலாம் எப்படி சார் வரும்? சரி சார், இப்போ ஒன்று சொல்கிறேன். இப்போ TKM 9.
0: ஆமாம், திருவூர்குப்பம் 9. பழைய ரகம் என்ன? ஒரு ரூலிங் வெரைட்டி தெரியுங்களா அது?
1: சிவப்பு அரிசி.
0: ஆமாம்,
1: நட்டம்.
0: ஆமாம்,
1: ஒரு ஏக்கர் எத்தனை மூட்டை சார் வரும்?
0: என்ன ஒரு 35-40 மூட்டை வரும்னு சொல்லுவாங்க.
1: என்னென்ன மருந்தெல்லாம் போடுவீங்க?
0: அது சகட்டு மேனிக்கு யூரியா, DAP, அப்புறம் பொட்டாஷு?
1: இல்லை, நாங்கள் அதெல்லாம் போடலை.
0: சரி,
1: தொழு உரம் ட்ரைகட்ரோ மறுபடி
0: சூடோமோனஸ்
1: அசோஸ் பயிலும் பாசோ பாக்டீரியா. இந்த சாகரிகான்றது வந்து ஆர்கானிக்கில், அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தொழு உரத்தில் கலந்து போட்டோம். ஒரே ஒரு ட்ரிப்பு தான் போட்டோம். ஒரு ஏக்கருக்கு 32 மூட்டை நெல் வந்தது. அங்கே இருந்து எல்லாமே சொன்னாங்க.
0: பரவாயில்ல, 75 கிலோ மூட்டை.
1: ஆமாம் சார்,
0: வித்து
1: 1710 ரூபா ஒரு மூட்டை, 78 கிலோ. அவங்க எடுக்குது 78 கிலோ. கோணிக்கு 1 கிலோ அது அறம் அதுன்னு சொல்லி
0: எடுப்பாங்க.
1: 78 கிலோ எடுத்தாங்க. 96 பை வாரினாங்க. 96 மூட்டை கரெக்டாக இடைக்கு வந்தது. அவங்களே சொன்னாங்க, இது போல் நாங்கள் எங்கேயும் பார்க்கல, என்ன நான் போட்டேன். விவசாயிகளும் கேட்டாங்க, வியாபாரிகளும் கேட்டாங்க.
0: ஏன் நீங்கள் TKM 9 போனீங்க? அது எப்போ சாகுபடி பண்ணீங்க?
1: இப்போ தான் சார்,
0: இப்போ இந்த பருவம்.
1: ஆமாம், முடிச்சுட்டான், அறுவடை பண்ணிவிட்டு இப்போ இதோ இருக்கு பாருங்க, TPS 5. இது 23 மூட்டை அர்த்தம், 90 சென்ட். இதுக்கும் ஒரே ட்ரிப்பு தான் போட்டோம், அதுக்கும் போட்டோம், எதுக்கும் போட்டோம். எல்லாருக்கும் பின்னாடி நடுவு நட்டுது. இப்போ தான் அர்த்தம், 23 மூட்டை எடுத்துன்னு போய் காய வச்சோம். காய வச்சா 19 மூட்டை நெல் தான் தேர்ச்சி, 4 மூட்டை குறைஞ்சி போச்சு. பச்சையோட அறுத்து எடுத்துமே போட்டோம், காய வச்சா 4 மூட்டை குறைஞ்சது. எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது நெல் எடுத்துன்னு போயிட்டு ஒரு 3 மாதம் குடவுனில் வச்சுட்டாக்கா, இதை சாப்பிடும்போது நம்ம இந்த ஆச்சு சாப்பிட்டுங்களோம்.
0: TPS 5?
1: TPS 5.
0: இட்லி பாரம்பரிய நெல் சாகுபடியாளர், நீங்கள் TKM 9 போகிறீங்க, TPS 5 போகிறீங்க.
1: ஆமாம் சார், சைடில் வந்து கேவிக்கே தான் நமக்கு வந்து இந்த நெல் கொடுத்தாங்க.
0: சாகுபடி பண்ண சொல்லியா?
1: இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது, ஆர்கானிக்கில் பண்ணுறீங்களே, இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சரி, ஒரு 90 சென்டில் அது

0: பார்க்கலாம். ஏன் சார் தாய் வீடு சார் எப்படி சார் அம்மா சொல்றது
1: கேட்கறது செஞ்சுதான் ஆகணும்.
0: அவங்க தான் இப்போ கூட வந்து ஆடுதுறை 61 கொடுத்துருக்காங்க. இது வேறு யாரும் முன்னோடி விவசாயிக்கு முடிஞ்சு மட்டும்தான் கொடுக்குறோம். இதை நீங்கள் பயிர் செஞ்சு சொன்னீங்கன்னா நீங்களே விட அடுத்த முறை இது செய்யுங்க. சன்னரகம் சாப்பாட்டு அரிசி நல்லாயிருக்கும். ஆராய்ச்சி தொழிலும் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இதை நீங்கள் பயிர் செய்யுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி செய்யுங்க. இதுக்கு மட்டும் ஒரு 1/2 ஏக்கர் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் வச்சுருக்கிறேன். அதை ட்ரம் ஷீட்டு போடலாமா கையில் போடலாமான்னு கொஞ்சம் யோசனையில் இருக்குது.
1: தேவராஜன் ஐயாவுடைய தொலைபேசின்னு சொல்லுங்க.
0: 93 80 93 80 32 32 28 28 28 28.
1: தொடர்பு போடலாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா போடலாம்.
1: ஒரு பாரம்பரிய நெல் சாகுபடியாளரா நீங்க, ஒரு லாபகரமான விவசாயியா இருக்கிறீங்களா?
0: இருக்கிறேன் சார்.
1: நிச்சயமா
0: நிச்சயமா.
1: அப்படியே நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க.
0: ரெண்டு கை வைக்கணுமா ஒரு கை வைக்கணுமா?
1: நீ ஒரு கை வச்சாலும் சரி ரெண்டு கை வச்சாலும் சரி.
0: சரி சார், ஒரு கை வைக்கிறேன் சார். நான் வந்து இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் பயிர் பண்றேன். மீஞ்சூரு பிளாக்கு சின்னகாவனம் கிராமத்திலேருந்து நான் இருக்க விவசாயம் பாரம்பரிய நெல் பண்ணுறேன். இதனால் எனக்கு லாபம் இருக்குது.
1: இருக்குது
0: லாபம் இருக்குது. அதாவது மற்றங்க அன்பும் இருக்குது, பாசமும் இருக்குது.
1: அதெல்லாம் வாசம் தான். அன்பு மட்டும் பத்தாது. பயிர் நிரம்பணுமா வேண்டாமா? பயிர் நிறைய சாப்பிடணும்னா கையில் காசு வேணும் இல்லை? பயிர் நிரம்பணுமா வேணாமா?
0: அதான் சார், இப்போ 96 மூட்டை விற்றான்ல, காசு இருக்குதுல்ல.
1: அது டிகேஎம் 9 இல்லை?
0: ஆமாம், இது வைக்க போகிறோம்ல.
1: பாரம்பரிய நெல் வேணும்ல?
0: பாரம்பரிய நெல் வாங்கி வச்சுக்கிறேன் சார்.
1: அதில் வரணும் இல்லை?
0: வரும் சார், வர வச்சிடும்.
1: வரும்
0: வரும்.
2: என்ன அண்ணி, பாரம்பரிய நெல் ரகங்களை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் சின்னகாவனம் ஈ தேவராஜன் அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
3: அடே அப்பா, பாரம்பரிய அரிசி ரகங்கள் இத்தனை இருக்கா? இதோட மருத்துவ குணங்களையும் சாகுபடி முறைகளையும் இவங்க எடுத்து சொல்ல சொல்ல பாரம்பரிய அரிசிகள் மேல ரொம்ப ஈர்ப்பு ஏற்படுது.
2: அண்ணி அது மட்டுமா, இயற்கை உரத்தை போட்டு ஆரோக்கியமான உணவு கொடுக்கற திருப்தி அவரோட வார்த்தைகள்லயே தெரியுதே.
3: நெசம்தான், பாரம்பரிய நெல் ரகங்கள் பத்தின தெளிவு இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. ஏன் செல்வி, நீங்களும் இவரை போலவே மற்ற ரகங்களையும் பயிர் பண்ணலாமே.
2: யோசனை நல்லா தான் இருக்க நீ. பயிர் செஞ்சா நல்லா தான் இருக்கும். மச்சான்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன்.
4: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
2: தக்காளியில் விளைச்சலை அதிகரிப்பதற்கான உத்திகள் மற்றும் பதப்படுத்துவதற்கேற்ற ரகங்கள். உலக நாடுகளில் பயன்படுத்தப்படும் காய்கறிகளில் தக்காளி இன்றியமையாதது ஆகும். தக்காளி பழங்கள் சாலட், சமைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட தயாரிப்புகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் பயிர் சாகுபடி செய்யும் சூழலுக்கு ஏற்றபடி அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டுகளை தேர்ந்தெடுத்து அவற்றை நடவு செய்வதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு கோ3 ரகம் ஹெக்டருக்கு சுமார் 96.2 டன் விளைச்சல் தரவல்லது. மேலும் தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் வேர் முடிச்சி நூற்புழுவிற்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு கோ4 ரகம் ஹெக்டருக்கு 97 டன் விளைச்சல் தரவல்லது. பழங்கள் நீண்ட நாட்கள் சேமிப்பதற்கு உகந்தவை. அர்கா ரக்ஷத் ரகம் 90 முதல் 100 டன் ஒரு ஹெக்டருக்கு விளைச்சல் தரவல்லது. இது இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்ப கால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா ஆதித்யா ரகம் ஹெக்டருக்கு 60 முதல் 65 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்ப கால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா சம்ரட் ரகம் ஹெக்டருக்கு சுமார் 80 முதல் 85 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்ப கால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா விசேஷ் ஹெக்டருக்கு 75 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்ப கால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா அனன்யா இந்த ரகம் ஹெக்டருக்கு சுமார் 65 முதல் 70 டன் விளைச்சல் தரவல்லது. தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் பாக்டீரியா வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. ஒரு ஹெக்டர் பயிரிட 100 முதல் 150 கிராம் வீரிய ஒட்டு விதைகள் தேவைப்படுகின்றன. 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விருடி அல்லது 10 கிலோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அல்லது 2 கிராம் கார்பன்டாசிம் கொண்டு விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 98 குழிகள் உள்ள குழித்தட்டு தக்காளி விதைப்பதற்கு பொருத்தமானதாக இருக்கும். ஒரு ஹெக்டர் நடவுக்கு 238 குழித்தட்டுகள் தேவைப்படும். சுத்திகரிக்கப்பட்ட தென்னை நார் உரம் 30 கிலோ, 5 கிலோ வேப்பம் பின்னாக்கு, 1 கிலோ அசோஸ் பயிரில்லம், ஒரு கிலோ பாஸ்போர்ட்

0: பாக்டீரியா ஆகியவற்றை ஒன்றாக கலக்க வேண்டும். ஒரு குழித்தட்டிற்கு 1.5 கிலோ தென்னை நார் கலவை தேவைப்படும். இந்த கலவையை குழித்தட்டுகளில் நிரப்பி ஒரு குழிக்கு 1 விதை வீதம் நடவு செய்ய வேண்டும். பின் குழித்தட்டுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதனை முளைப்பு வரும் வரை பாலித்தீன் தாள்கள் கொண்டு மூடி வைக்க வேண்டும். 6 நாட்களுக்கு பிறகு குழித்தட்டுகளை தனித்தனியாக உயர்த்தப்பட்ட மண் படுக்கைகள் மீது வைக்க வேண்டும். பூவாளியை கொண்டு தினமும் நீர் தெளிக்க வேண்டும். விதையிட்டு 18 நாட்களுக்கு பிறகு 0.5% 19:19:19 என்ற உரத்தை தெளிக்க வேண்டும். ஜோடி வரிசை நடவு முறையில் வீரிய ஒட்டுகள் 150 சென்டிமீட்டருக்கு 75 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டர் என்ற ஜோடி வரிசையில் நடுவதன் மூலம் அதிக விளைச்சல் பெறலாம். மிதமான வறட்சி தக்காளி செடிகளை பாதிக்காது. ஆயினும் விளைச்சல் அளவும் அதன் தரத்தையும் நிர்வகிக்க பொருத்தமான மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும். நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை பயிரின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு ஆற்றுவதோடு பயிரின் வேர்மட்டத்தில் நல்ல காற்றோட்ட நிலைகளை பராமரிப்பதிலும் பங்கு வகிக்கிறது. அதிகமான தண்ணீரை பயன்படுத்தினால் மண்ணின் காற்றோட்டத்தன்மை பாதிக்கப்படும். மேலும் அதிகப்படியான ஈரப்பதம் வேர் பூஞ்சை மற்றும் மண் மூலம் பரவும் நோய்களை பரப்பும். சொட்டு நீர் பாசன முறை அதிகப்படியான நீர் விரயமாவதை தடுப்பதுடன் மண்ணின் காற்றோட்ட தன்மையையும் பாதுகாக்கிறது. தக்காளிக்கு 25 டன் தொழு உரம், 10 கிலோ போராக்ஸ் மற்றும் 50 கிலோ துத்தநாக சல்ஃபேட் அடியுரமாக இட வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 1 ஹெக்டருக்கு 200 கிலோ தழை, 250 கிலோ மணி, 250 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். இதில் 50 கிலோ தழை சத்து, 250 கிலோ மணிச்சத்து மற்றும் 100 கிலோ சாம்பல் சத்தை அடியுரமாக இட வேண்டும். பின் தழை மற்றும் சாம்பல் சத்து தலா 150 கிலோவை 3 தவணையாக பிரித்து 30, 45 மற்றும் 60 நாட்களில் நாற்று நடவுக்கு பின் செலுத்த வேண்டும். தண்ணீரில் கரையக்கூடிய உரங்களை பயன்படுத்தி 3 நாட்களுக்கு ஒரு முறை சொட்டு நீர் பாசன முறையில் செடிகளுக்கு செலுத்த வேண்டும். தக்காளியில் செடிகளின் வளர்ச்சி உயரம் அதனை பொறுத்து கவாத்து செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் மேல் நோக்கி குறுக்கே வளரும் கிளைகளை கவாத்து செய்து ஒளி உள்ளே ஊடுருவும்படி செய்வதால் பயிர்கள் நன்றாக வளர்ந்து அதிக விளைச்சல் தரும். தக்காளி செடிகள் வளரும் பொழுது அதன் கிளைகளை கம்பி அல்லது கயிறுகள் கொண்டு கட்ட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் ஒளி மற்றும் காற்று செடிகளின் இடையே சீராக சென்று செடிகளை நன்கு வளர செய்கின்றது. இதனால் பழங்களின் எண்ணிக்கை மற்றும் தரம் அதிகரிக்கின்றது. பூச்சி மற்றும் நோய் தாக்கும் வாய்ப்பும் குறைகிறது. துத்தநாக சல்ஃபேட் 0.5% என்ற அளவில் 40 நாட்களுக்கு பிறகு 3 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கலாம். 19:19:19 மற்றும் 1% மேங்கனீஸை நடவு செய்த 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். போரிக் அமிலத்தை 0.3% என்ற அளவில் பூக்கும் பருவத்தில் 2 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதால் பூக்கள் உதிர்வதை தவிர்த்து காய் பிடிக்கும் தன்மையை அதிகரிக்கலாம். பயிர் சுழற்சி முறையில் வெவ்வேறு பயிர்களை நடுவதன் மூலம் களைகளை தவிர்க்கலாம். மூடாக்கு பயன்படுத்துவதன் மூலம் களைகள் கட்டுப்படுவது மட்டுமல்லாமல் வேர் பகுதியில் நன்மை தரும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இனி தக்காளி பதப்படுத்துதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தக்காளி பழங்கள் கெச்சப், ஜாம், சாஸ், பியூரி, ஊறுகாய், தொக்கு, தக்காளி பொடி போன்ற பல வகை தயாரிப்புகளாக பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பதப்படுத்துவதற்கு தேவையான தன்மைகள்: பழங்கள் அனைத்தும் சீரான வடிவில் இருக்க வேண்டும். பழங்கள் சீரான அதி சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். நெகிழ்வான தோலுடைய பழங்களாக இருக்க வேண்டும். உறுதியான தசையுடன் அதிக அளவிலான லைகோபீன் உடைய பழங்கள் பதப்படுத்துதலுக்கு உகந்தவை. கார அமிலத்தன்மை 4.4 அளவாக இருத்தல் அவசியம். இதற்கு ஏற்ற ரகங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். அர்கா அபெக்ஷா எனும் வீரிய ஊட்டு ரகத்தில் அமிலத்தன்மை 0.36% மற்றும் லைகோபீன் 100 கிராமுக்கு 14.15 மில்லிகிராம். அர்கா விசேஷ் வீரிய ஒட்டில் அமிலத்தன்மை 0.36% மற்றும் லைகோபீன் 100 கிராமுக்கு 14.14 மில்லிகிராம். விவசாயிகள் விளைச்சலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பதப்படுத்துவதற்கு ஏற்ற வீரிய ஒட்டு ரகங்களை நடவு செய்வதன் மூலம் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு பழங்களை விநியோகம் செய்து அதிக லாபம் ஈட்டலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். பிஎம்எஃப்பிஒய் பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.

0: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
0: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவையின் மூலம் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் மத்திய அரசின் திட்டங்களின் மூலம் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னியரசு, பள்ளி, கல்லூரி மற்றும் கோயில்கள் அருகே கடை இருந்தால் அவை மூடப்படும் என்று தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் நோக்கில் 20 புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி

0: வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும், தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற இரு தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்று அவர் கூறினார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கம் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 352 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 14.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. கே எல் ராகுல் அபாரமாக ஆடி 129 ரன்னுக்கு ஆட்டமிழக்காமல் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05.

0: இனிமையான இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலியில் இசைக்க காத்திருக்கிறது மதுரத்தென்றல். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியை வழங்க நான் அபிராமி. முதலாவதாக பாடல் எழுயிர் நீதானே திரைப்படத்திற்காக, கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.
1: ஜனவரி நிலவே நலம் தானா,

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். இனிமையான பாடல்கள் இசைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்ததாக நிகழ்ச்சி தரும் பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக மனு மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் இதோ காற்றலைகளில்

0: வணக்கம், நான் நாசர் பேசுறேன்.
1: ஹரிதாரத்த பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
0: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்

பாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மதுரத்தென்றல். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல். இதோ காற்று அலைகளில் கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அப்பராத முலன் என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், லதாங்கி ராகம், ஆதிதாளம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம்

0: பெற்றோர்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 9:15:30 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரத்தின் செல். மதுரத்தின் செல் இசைக்கும் பாடல் ஆனந்தம் படத்திற்காக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் இரவு வணக்கம். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இது நட்சத்திர கீதங்கள். இன்றைக்கு நட்சத்திர கீதங்களில் யாரை பற்றின பாடல்கள், யாருடைய பாடல்கள்லாம் கேட்க போகிறோம் அப்படின்னா, ஏவிஎம் ராஜன், மிகவும் பிரபலமான ஏவிஎம் ராஜன் இவர்களுடைய திரைப்பட பாடல்களை தான் நம்ம கேட்க போகிறோம். இவர் 26 ஜூலை 1935 பிறந்திருக்காங்க. இவருடைய பெயர் சண்முக சுந்தரம். ஆனால் இவருடைய மற்றொரு பெயர் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமானது, ஏவிஎம் ராஜன். புதுக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. இவர் வந்து பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இவர்களுடைய படத்திலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டாக எந்த பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், 1963 வெளிவந்த பாடல் தான் கேட்க போகிறோம். எந்த திரைப்படம்? நானும் ஒரு பெண் திரைப்படத்திற்கான பாடல் தான் இதோ.

துளசி மாடம் திரைப்படத்திற்கான பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:43. இசைக்கும் அடுத்த பாடல் இது காற்றலைகளில் அள்ளி திரைப்படத்திற்கான

சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:57. இதுவரைக்கும் ஏவிஎம் ராஜன் நடித்த திரைப்பட படங்கள்ல இருந்து வெளிவந்த பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.

இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். என்பிஎம் ரஃபிக் கான் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய 1269 கிலோஹெர்ட்ஸ்.

இதுவரை அகில பாரத இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ரஃபீக் கான் அவர்களின் வயலின் இசை கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களை இனி நாம் கேட்கவிருப்பது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

காலை 5:55 ஒரு நாள் ஒரு குரல் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். காலை 6 மணிக்கு விழிப்புணர்வு தகவல்கள் விளம்பரங்களோடு, காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் நேர்களே. அதனைத் தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுர தென்றல் கேட்கலாம் நேர்களை. 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக, காலை 7:25 நலமாய் வாழ இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள், இயற்கை மருத்துவமும் வலி நிவாரணமும் விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கி இருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:35 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகள் முந்தைய நாள் டெல்லி நிலையம் ஒளிபரப்பியதன் ஒளிப்பதிவாக தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். காலை 8 மணிக்கு கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் க அம்சப்ரியா அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின நிகழ்வு சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் முனைவர் சி அருணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கவிருக்கிறோம். காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் டி கே கோவிந்தராவ் அவர்கள் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கடம். காலை 10 மணிக்கு உலக விண்வெளி வாரம், விந்தைமிகு விண்வெளி. உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் கல்லூரி இயற்பியல் துறை தலைவர் மற்றும் கல்லூரி முதல்வர் எம் கவிதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து எனக்கு பிடித்த பாடல்கள் கேட்கவிருக்கிறோம் நேர்களை. காலை 10:45 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி வியக்க வைக்கும் விலங்குகள், உலக விலங்குகள் தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு மதுரை தென்றல் கேட்கவிருக்கிறோம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 12:10 சங்கீத சாரல் எம் ஏ அபிநயா அவர்கள் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்களின் வயலின், எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம் கேட்கவிருக்கிறோம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை வானிலை அறிக்கையை தொடர்ந்து இவையாவும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேர்களே. 1 மணிக்கு விழிப்புணர்வு தகவல்கள் விளம்பரங்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசைப்பயிற்சி. பயிற்றுவிப்பவர் பவனாசம் டாக்டர் ருக்மணி ராமணி அவர்கள். அதனைத் தொடர்ந்து கற்றுக்கொள்வோர் ஜி கற்பகம் மற்றும் எஸ் லாவண்யா. சென்னை அஞ்சலாக கேட்கவிருக்கிறோம் நேர்களை. 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு மதுரை தென்றல். மாலை 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம், எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். படப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வே நிகழ்ச்சியின் முதல் பகுதி கேட்கவிருக்கிறோம் நேர்களே. மாலை 5:30 கிராமிய தென்றல் கேட்கலாம். வழங்குபவர் பி வேலாயுதம் குழுவினர் வழங்கும் போகவதி திருக்கல்யாணம் திருக்கூத்து. 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள் காதல் கொண்டேன் திரைப்படத்தில் இருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிகரன். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும்மணியும் தேநீர் வளர்ப்பும் அதன் தொழில்நுட்பங்களும் டாக்டர் பீம்சிங் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கவிருக்கிறோம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். நடிகை ராஜஸ்ரீ நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 10:00 ரவிவாசரி அகில பாரத சங்கீத சபா கேட்கவிருக்கிறோம் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும் நேர்களை. இனி நாம் கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி

இரவை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே, வணக்கம். ஜெய் ஹிந்த்.